தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

தெளியாத போதை, தீண்ட துடிக்கும் செவி பாதை. ஐ தமிழ் FM 102.9.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
2: குறிவச்சா

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat thayerthe.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
3: குறி வெச்சா ஏற விழணும்.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM.
2: குறி வச்சா ஏற விழணும்.
3: கும்பிட போன தெய்வம்
4: என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை. ஐ தமிழ் FM 102.9.

தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

தமிழோடு தரணியாளர் புதியதோர் ஆரம்பம் ஐட்டமிழ் 102.9.

0: அஜமானஸ்ய திவகோத்ரோத்பவஸ்ய மிருகநட்சத்ரேஹே அடங்காப்படாரிஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
1: சுமதி சுமதி
0: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்ச கரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
2: அரே போ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna
1: kanda heartbeat ta yerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்சா ஏற விழணும்.
3: கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்தில்

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma
1: wanna kanda heart beat ta yerde 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி
2: iTamil FM குறி வெச்சா ஏற உலணும்.

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9 எல்லாம்.

தமிழோடு தரணியாளர் புதியதோர் ஆரம்பம் ஐட்டமிழ் எஃப்எம் 102.9.

This is the number one music station, iTamil Radio.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heartbeat thayerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்ச ஏரே விழணும்.

தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: மியூசிக் ஸ்டேஷன் ஐ தமிழ் ரேடியோ.
1: ஆஹா ஆஹா

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heart beat thayerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM
2: குறி வெச்சா ஏற விழணும்.

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

0: மாட்டினுக்கடா இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணா.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heartbeat thayerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்சா ஏற விழணும்.

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

0: கற்றளையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐந்தமிழ் FM 102.1

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heartbeat thayerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்சா ஏற உலணும்.

0: தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: சொல்லாமலே யார் பார்த்தது.

0: காற்றலையின் காதலனாய்
1: நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.1.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat thayerthe.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
3: குறி வெச்சா ஏற விழணும்.
4: வள்ளியே சக்கர வள்ளியே. மல்லியே சந்தன மல்லியே. பள்ளிய

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

0: காற்றலையின் காதலனாய்.
1: நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.1.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna
1: ganda heart beat da yerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்சா ஏற விழணும்.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9 எல்லாம்.

0: Tamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heartbeat thayerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. ஐட்டமிழ் FM
2: குறி வெச்சா ஏற விழணும்.

0: காற்றலையின் காதலனாய்
1: நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐந்தமிழ் FM 102.1

0: தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: எஸ்கூஸ் மீ, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். நீங்க என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 இல்

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9 எல்லாம்.

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐந்தமிழ் FM 102.9.

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐந்தமிழ் FM 102.5

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: காற்றலையின் காதலனாய்.
1: நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.1.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9 எல்லாம்.

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.1.

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heartbeat thayerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்ச ஏரே விழணும்.

ஏய் ஞானா, அப்பா ஞானா, சீதாவை காணமா? பொழுது விடிஞ்சா போக போது மானம். டேய்!

0: கண்ணிமைக்கும் நொடி பொழுதில் உலகெங்கும் உலகெங்கும் பல நிகழ்வுகள் நடந்தேறும். அவற்றில் சில இங்குதான் அரங்கேறும். இது ஐ தமிழ் வானொலியின் என் தேடல் நிகழ்ச்சி. என் தேடல் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம்.
1: இதான உருவாக்கி இருக்கிற சிட்டி ரோபோ. இந்த ரோபோவுக்கு உலகத்தோட எல்லா மொழியும் தெரியும், எல்லா வெப்சைட்டும் தெரியும். நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம்.
2: சிட்டி ரோபோ, இந்த உலகத்துல ஒளியாகிற அத்தனை வீடியோக்களையும் ஒரே இடத்துல பார்க்கிற மாதிரி ஒரு வெப்சைட் சொல்லு.
3: ஐடியர் வார்த்தாண்டன் www.itube.ca இந்த இணையதளத்துக்கு போய் பாருங்க. நீங்க தேடுற அத்தனை வீடியோக்களும் ஒரே இடத்துல இருக்கும்.
0: www.itube.ca நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
4: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமிழ் மொபைல் ஆப்
0: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமிழ் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு. நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
5: சொடக்கு மேல சொடக்கு போடுது, ஏன் வரடு வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. ஐயவாங்க ஐயவாங்க, எங்க இருக்கீங்க, என்ன எழுதுவீங்க, எப்ப எழுதுவீங்க சொடக்கு மேல?
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐ தமிழ் ரேடியோ. நான் உங்கள் அந்தோணிதாசன்.
7: சொடக்கு மேல

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐ தமிழ் வானொலி.

0: நடுநிலை மாறாது. கனேடிய செய்திகள், இலங்கை செய்திகள், உலக செய்திகள் என அத்தனை செய்திகளையும் உரக்கச் சொல்கிறது ஐ தமிழ் செய்திகள். நாள்தோறும் நண்பகல் 12 மணிக்கு www.itamil.ca.
1: வணக்கம் உருப்படிகள், எப்படி இருக்கீங்க
2: அண்ணா? வணக்கம் அண்ணா, எப்படி எல்லாம் சோமா இது குறுகளே?
1: ஓகே, நான் நல்லா இருக்கிறேன்
2: அண்ணா. எல்லாரும் கேட்கணும் என்ன இந்த நேரம் வந்துட்டு குறுகளேன்னு சொல்லி யோசிக்க போயினும் அப்படி இல்லை. அப்ப நாங்கள் பின்னேறம் 6 மணிக்கு கட்டுவோம் ரெண்டு சேதும் கலகலப்பு 2.0 நிகழ்ச்சியில அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன் அண்ணா.
3: அரேப்பா என்ன சொல்ற நீ?
1: ஓகே ஓகே,
2: கேளுங்க எல்லாரும். மாலை 6 மணிக்கு அப்ப கலகலப்பு 2.0, 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் உங்கட ஊர்படிக்கு நான் வருவன். சிந்திக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் பல விஷயங்களை கொண்டு வருவன். மறக்காம கேளுங்க எல்லாரும்.
1: நீங்களும் சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஐட்டமலின் கலகலப்பு 2.0 கேளுங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு.
4: இசையுலகின் சாம்ராஜ்யம் ஐட்டமல் வானொலி, மொன்றியலில் இருந்து

24 மணி நேரமும் மனதுக்கு பிடித்த பாடல்களோடும் உடனுக்குடன் வரும் செய்திகளோடும் எப்பொழுதும் இணைந்திருப்போம். அழகு தமிழ் வானொலி, ஐ தமிழ் FM 102.9.

0: அமைகேசும் மக்களோடு ஐ தமிழ் FM 102.9
1: நீர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நேர்களே. இந்த 2026 ஆண்டு மே மாதம் 3 திகதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டவாறு உங்களோடு ஒரு சில மணி நேரம் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் உமாராஜ் இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். இன்று டீ டைம், இந்த நேரத்தில் எதை பற்றி பேசிக்கொள்ளப் போகின்றோம் அப்படின்ற ஒரு விடயம், ஒவ்வொரு வாரங்களும் ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் 10 மணியிலிருந்து 11 மணி வரை டீ டைம் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டு நிறைய விடயங்கள் நடைபெறப் போகின்ற நிகழ்ச்சிகளை பற்றிய சில விடயங்களை நாங்கள் அவ்வப்போது எப்பொழுதுமே பேசிக்கொள்வோம். அந்த வகையில் இந்த வாரம் நாங்கள் பேசிக்கொள்ளப் போவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த அழகான அன்னையர் தினம் அப்படின்னு சொன்னாலே அம்மாமார்களை அழகுப்படுத்துகின்ற அந்த மேடையில் எப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறப் போகின்றது, அந்த மாதிரி நிறைய விடயங்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். அதை பற்றி ஒரு சிறிய விடயங்களோடு சந்திக்க இருக்கின்றோம்.

ஒரு உயிர் நம்மை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. ஒரு குரல் நம் பெயரை முதலில் அழைத்தது. ஒரு இதயம் நமக்காக தினமும் துடிக்கிறது. அவள்தான் அம்மா.

நம் வாழ்வின் அர்த்தமாகவே தன் வாழ்நாளை தொடரும் அன்னையர்களை கௌரவிக்கும் உமா வழங்கும் அன்னையர் தினம் இம்மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹன்ஸ்டெட் காலேஜ் இலக்கம் 91-55 ரூ சென்ட் குபர்டில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை அம்மா என்ற உறவை இன்றும் ஆராதிப்போம். அனைவரும் பாருங்கள்.

0: இன்று கண்டிப்பாக ஐத்தமிழ் ஊடாக ஐத்தமிழை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த நிறைய அம்மாமார்கள் எல்லோருமே இந்த நிகழ்ச்சிகளோடு கலந்து கொள்கின்றவர்கள். அது மட்டுமல்லாமல் வீடுகளில் இருந்து வாகனங்களூடாக பயணித்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா அவர்களுக்குமே வந்து நாங்கள் முன்கூட்டிய நல்வாழ்த்துக்களை ஐத்தமிழ் இந்த டீ டைம் நிகழ்ச்சியின் ஊடாக தெரிவித்து கொண்டு எப்பொழுதுமே வந்து ஒரு மிக உயர்ந்த இடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒருவர் அப்படின்னு சொன்னாலே அம்மாதான். அது ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு உறவு நமக்காக வாழ்ந்து கொண்டு நமக்காகவே சில விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற, எதையுமே எதிர்பார்க்காமல் நம்மிடம் ஒரு விடயத்தை நம்மை கோபப்படுத்தாமல் வைத்திருக்கிற நிறைய நிறைய நிறைய விடயங்கள் எல்லாமே அம்மா என்றே சொல்ல வேண்டும். சில நேரங்களில் சில விடயங்களை நாங்கள் பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியிலே பேசாமலே சில விடயங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு உறவு இந்த அம்மா. அம்மா என்ற உறவு இருக்கின்ற பொழுதெல்லாம் எதுவுமே புரியாத, சில நேரங்களிலே புரியாத மாதிரி கவலைகளோடு இருக்கின்ற பிள்ளைகளுடைய மனதையோ அல்லது ஏன் இப்படி இருக்கின்றார்கள் இந்த மாதிரி நிறைய விடயங்களை எதுவுமே சொல்லாமல் புரிந்து கொள்கின்ற ஒரு உறவுதான் இந்த அம்மா. அதே நேரத்தில் கடவுளிடம் தெய்வங்களிடம் நிறைய வேண்டுதல், நாங்கள் அதை தர வேண்டும், இதை தர வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க வேண்டும், அதை கொடுக்க வேண்டும் அப்படி என்ற எல்லாமே நிறைய வேண்டுதல் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் இது எல்லாமே தெய்வங்கள் மத்தியில் எவ்வளவுதான் நம்பிக்கை இருந்தாலும், நம்முடைய வேண்டுதல் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட அது எல்லாவற்றையுமே கேட்காமல் கொடுக்கின்ற ஒரு தெய்வம்தான் அம்மா என்று சொல்வோம் இல்லை. இது எல்லாவற்றையும் எதுவாக இருந்தாலும் இந்த அண்மை காலங்களிலே பேசிக்கொள்கின்ற ஒரு மிக ஒரு செய்தியாக பார்த்திருந்தோம். அம்மாவும் ஒரு குழந்தையும் பயணித்து கொண்டிருந்த போது அப்படியே படகிலே சென்ற பொழுது அந்த காற்று அதிகமாக வீசியதன் காரணமாகவும், அந்த படகிலே அதிகமானவர்கள் ஏறிக்கொண்டதன் காரணமாகவும், அந்த படகுக்கிடையே கவிழ்ந்ததன் காரணமாக 10 பேருக்கு மேற்பட்டவர்கள் மரணித்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் கூட ஒரு தாய் தன்னுடைய உயிரை காப்பாற்றியிருக்க முடியும். அந்த ஒரு சின்ன அழகான விடயம், அந்த இடத்திலே வந்து ஒரு தாய்மையை புரிந்து கொள்வதற்கு அந்த ஒரு சின்ன ஒரு நிமிடம் போதும் அப்படின்ற மாதிரி அதில் சொல்லப்பட்ட ஒரு கதையல்ல, நிஜமாக நடந்த ஒரு விடயம். அப்பொழுது அந்த மகன், அதை 4 வயது மகன் கத்திக்கொண்டிருக்க, அது தண்ணீரிற்குள் விழுகின்ற பொழுது அவர் மிக சத்தமாக கத்துகின்றார். அந்த காணொளியை பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கிறது. இருந்தாலும் அந்த தாய் அந்த நேரத்தில் தன்னால் தன்னுடைய குழந்தையை எப்படி காப்பாற்றுவது என்பதற்காகத்தான் இறுக்கமாக அந்த குழந்தையை அணைத்தபடியே அப்படியே அந்த இருவருடைய மரணமும் இறுக்கமாக, அது மிக உருக்கமாகவே இருந்த ஒரு காட்சி. உண்மையாக இந்த அம்மாவை பற்றிய ஒரு நாளிலே அது சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு எல்லாருடைய மனதையுமே தாக்கிய ஒரு விடயமாக இருந்தது. இந்த மாதிரி தான் அந்த அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கின்ற ஒரு அழகான ஒரு உறவு இருக்கிறது. அதை மதிக்க தெரிந்த நிறைய குழந்தைகள் இருக்கின்றார்கள். அம்மா என்றால் யார், அம்மா என்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பக்கம் அவர்களை எந்த விதமான ஒரு மதிப்பு மரியாதை அவர்கள் சொல்வதை கேட்காமல் நடக்கின்ற இன்னும் ஒரு பக்கம் பல குழந்தைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு உலகத்தில் அம்மா என்றால் அம்மாதான். அது குழந்தைகள் என்னதான் குழப்படி செய்தால் என்ன, நமக்கு பிடிக்காத இவ்வளவு விடயங்களை செய்தால் என்ன, ஆனால் அதனுடைய அந்த புரிந்துணர்வுகளும் அந்த பாசமும் அதை நம் மனதை விட்டு அகலாத நினைவுகளாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அழகான விடயத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைய டீ டைம் ஊடாக அம்மாமார்களும் குழந்தைகளும் அன்றைய நாளிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை குழந்தைகளோடு தாய்மார்களுக்கான அழகான நிகழ்ச்சிகளை எல்லாமே ஒருங்கமைப்பு செய்திருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற அத்தனை கலைஞர்களுமே வித்தியாசமான மேடைகளிலே வித்தியாசமான நிகழ்ச்சிகள் எப்பொழுதுமே இருக்கும். இந்த மேடைக்கான நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமாகவே அம்மா பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சியாகவே இருக்க போகிறது அப்படின்ற ஒரு விடயத்தோடு அதிலே சேர்ந்து நிறைய பேர் நாங்கள் எப்பொழுதுமே பயணித்துக் கொள்வோம். எங்களோடு ஒருவர் தனியாக இயங்குவது என்பது மிக மிக கடினம். அதனோடு சேர்ந்து வேலை செய்கின்றவர்கள் நிறைய பேர், அந்த வகையில் இணைப்புக்கு அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களோடும் நாங்கள் பேசிக்கொள்ள போகின்றோம். காலை வணக்கம் மேரி நெல்சன்.
1: காலை வணக்கம் உமாக்கா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நல்ல சுகமா இருக்கேன். என்னுடைய அழைப்பு மிகவும் தெளிவா இருக்கிறதா?
0: ஆமாம், நல்ல தெளிவாக கேட்கின்றது மேரி, சொல்லுங்கள். ஒரு
1: சொன்னால வருகிற மே மாதம் 10ஆம் தேதி
0: வருகிறதுல வந்து விட்டது, வந்து விட்டது இல்ல மே மாதம்
1: வந்து விட்டது, மே மாதம் 10ஆம் தேதி வந்து விட்டது. நாங்க எதிர்பார்த்திருந்த அந்த பொன்னான நாள் எங்களுக்கு வந்து விட்டது. இலக்கம் 91-55 ரூயிஸ்டன் சூபர்ட்ல அமைந்திருக்கிற காலேஜ்ல வந்து மதர்ஸ் டே நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இது வந்து சாதாரணமாக இல்லை, உமாவேலி அவர்களின் 17வது அந்நியர் தின நிகழ்வாக அது அமைந்திருக்கின்றது. உண்மையிலே ஒவ்வொரு வருஷமும் வந்து சிறப்பான நிகழ்ச்சிகள் அங்கே காணப்படும். பல முண்டியல் மாநகரில பல நிகழ்வுகள் இடம்பெறுறது வழக்கம். ஆனாலும் இந்த மதர்ஸ் டேக்கு இருக்கிற அந்த மவுசு ஒரு நாளும் கிடையாது. என்னன்னு சொன்னா உண்மையிலே எப்பவுமே அந்த அரங்கம் நிறைந்த மக்களால் சூழப்பட்டதான் அந்த நிகழ்வு நடைபெறும். உண்மையிலேயே இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று பலர் வந்து மிகவும் விருப்பத்தோடு கலந்து கொள்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அது இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இணைந்து, அதாவது டான்ஸ் டீச்சர்ஸா இருக்கட்டும், மியூசிக் டீச்சர்ஸ் எந்த எல்லாருமே இணைந்து ஒரு செலிப்ரேட் பண்ற ஒரு செலிப்ரேஷனை தான் நான் இதை நான் கருதுறேன். அது போல வளமை போல இந்த முறையும் நாங்க அம்மா மறந்தாலே பெரிய கொடையாளிகள் தானே. இந்த வருஷமும் நாங்க அம்மாருக்கு நிறைய கிஃப்ட்களும் வழங்க காத்திருக்கிறோம். நாங்க மேடையில கௌரவிக்கிற அம்மாருக்கு என்ற விசேஷமான பரிசு பொருட்களை நாங்க தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். அது போல எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வர ஆக்களுக்கு அங்க நாங்க வந்து ஒரு $5 டிக்கெட் வந்து சேல் பண்ணுவோம். அந்த டிக்கெட்ல வாங்குற ஆக்களுக்கு அந்த டிக்கெட் எடுத்துக்கொண்டு வர ஆக்களுக்கும் நாங்க பல பரிசு பொருட்களை வழங்குவதற்காக காத்திருக்கின்றோம். போன வருஷம் நிகழ்ச்சிக்கு வந்த ஆக்களுக்கு தெரியும், உண்மையிலேயே நிகழ்ச்சியின் இறுதியில அமர்ந்திருந்த டிக்கெட் வச்சிருந்த அனைவருக்குமே எங்கட கொடை வள்ளல் உமா அவர்கள் பரிசு பொருட்களை அள்ளி வழங்கி இருந்தார்கள். எல்லாருக்கும் அது நன்றாக தெரியும். உண்மையிலே நாங்க எந்த பரிசு பொருட்களையும் திருப்பி வீட்டுக்கு கொண்டு போகவே இல்லை ஒருவருமே. ஆனா அதே போல எல்லா நிறைய பரிசுகள் கொடுத்திருந்தோம். அது போல இந்த வருஷமும் நாங்க நிறைய பரிசு பொருட்களோட உங்களை சந்திச்சு அங்க காத்திருக்கின்றோம். இங்க செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே உங்களோட அம்மா மார பிள்ளைகள், உங்களோட அம்மாக்களை, கணவர் உங்களோட வைஃபை கூட்டு கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பீங்க. அது மட்டும் இல்லாம காலையில 9 மணில இருந்து 20-10 மணி வரையும் அங்க நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அப்ப அங்க வந்து நிறைய கடைகள் இருக்கிறன, உடுப்பு கடைகள் இருக்கு, உணவு கடைகள் இருக்கு, அது நிறம் ஐஸ்கிரீம் கடையும் அங்க இருக்கிறது, பரிசு பொருட்களும் இருக்கிறது. அதனால ஒரு ஃபுல் பேக்கேஜா அங்க நிறைந்து காணப்படுகிறது. உண்மையிலேயே ஒரு அம்மா மாருக்கு நல்ல ட்ரீட் கொடுக்கிற ஒரு இடமா அந்த இடம் அமையும். உங்களுக்கு வாரம் பெரிய கஷ்டம் இல்ல, சோவை மெட்ரோல மெட்ரோல வராக்க சோவை மெட்ரோல வந்து அங்க ஒரு பஸ் எடுத்து வரலாம். அதனால உங்களுக்கு அது ஒரு இலகுவான இடம். எல்லோருக்கும் தெரியும் அந்த ஹான்சி காலேஜ்ல வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது, நிறைய பாடல் நிகழ்ச்சிகள். அதனால மிகவும் அறிமுகமான அந்த இடம்தான். அதனால எல்லோரையும் நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டு அந்நேரை நீங்கள் சிறப்பீங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
0: நன்றி மேரி, உங்களுடைய பங்களிப்புகளுக்கு மிக்க மிக்க நன்றி. ஏனென்றால் இது தனித்துவமாக நின்று செயல்படுவதை விட நிறைய பேர் என்னுடைய பின்னணியிலே நின்று வேலை செய்கின்றீர்கள். அந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் அப்படி என்பதற்காக ஒவ்வொரு நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது இது வந்து எப்படி சொல்வதென்றால் ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி தான். அம்மாமார்கள், பிள்ளைகள், அவர்களுடைய பேர குழந்தைகள் இந்த மாதிரி எல்லோருமாக வந்து அந்த நிகழ்ச்சியிலே காலை முதல் மாலை வரை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளிலே வித்தியாசமான முறைகளிலே எப்பொழுதுமே வந்து நாங்கள் அந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்போம். அதே மாதிரி இந்த வருடமுமே வந்து இந்த ஆசிரியர்கள் எல்லோருமே வந்து வித்தியாசமாக அவர்களுடைய பாடல் தெரிவுகளாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளை எப்படியெல்லாம் அம்மாமார்களோடு சேர்ந்து ஒரு நடனமாகட்டும், அதே நேரத்தில் அப்படி பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒழுங்கு செய்திருக்கணும். அதற்காக நிறைய நிகழ்ச்சிகள் என்று இல்லாமல் ஓரளவு நிகழ்ச்சிகள் எல்லாமே குழந்தைகள் அம்மாமார்கள் எல்லோருமாக சேர்ந்து செய்வதற்கு நாங்கள் அப்படியே காத்துக்கொண்டிருக்கின்றோம். மிக்க நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அதிர்ஷ்டலாவு $5, அது விருப்பப்படுகின்ற சிலர் வந்து $5 எங்களால் கொடுத்து வர முடியாது அப்படின்னு சொன்னால் கூட அது பரவாயில்லை. நீங்கள் அந்த அம்மாமார்களை அழைத்து அங்கே அவர்களை அழைத்து வந்தால் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அது அதை பற்றி யாரும் கூடுதலாக ஐயோ $5 கொடுத்து போக வேண்டுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் கஷ்டமாக இருந்தால் அதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அதையும் நாங்கள் பெருமையாக இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி மேரி.
1: அம்மா பார்த்த உள்ளம் தானே, அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். அதை விட வந்து உண்மையிலேயே போன வருஷம் நிகழ்ச்சிக்கு வந்தாங்களுக்கு தெரியும், சிறப்பான நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகளா இருக்கணும், பாடலாடு எல்லாமே அம்மாவை பற்றி, அடுத்தது தட அம்மனை பற்றி என்று சொல்லி பல திறமையான நிகழ்வுகள், நடனங்கள். உண்மையிலே அந்த பேக் ஸ்டேஜ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தா தெரிஞ்சதுக்கு நாங்க எவ்வளவு உண்மையிலே ஹாப்பியா நின்று அந்த நிகழ்ச்சிகளை பார்த்தோம். வந்து எல்லாமே சிறப்பான நிகழ்ச்சியாக போன வருஷம் அமைந்திருந்தது. அதே போல இந்த வருஷம் இன்னும் சிறப்பான நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கணும். அதனால் எல்லோரும் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்து உங்களுடைய அம்மா அம்மாருக்கு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி மேரி, உங்களுடைய அன்புக்கு. அப்படியே நாங்கள் சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சி எல்லோருமாக சேர்ந்து வெற்றிகரமாக செய்து முடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மற்றவர்களும் என்ன சொல்ல போகிறார்கள் என்று கேட்டு பார்ப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். சந்தோஷமான காலை பொழுதிலே வந்து டீ டைம் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம். இப்போ மேரி சொன்ன மாதிரி தான் இதனுடைய சில பேர் வந்து எப்பொழுதுமே அம்மாமார்களுக்காக போட்டி போட்டுக்கொண்டு நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்ற எல்லாமே நிறைய பேர் அதை கேட்டுக்கொள்வார்கள். அதே நேரத்திலே வந்து நாங்கள் எப்பொழுதுமே வந்து இந்த ரோஜா மலர்கள் அம்மாமார்களை அந்த மலருக்கு மலர் கொடுப்பது அந்த மாதிரி, அதற்கு கூட பல பேர் இந்த வருடத்திலே வந்து அழைத்து இல்லை இல்லை இதை நாங்கள் கொடுக்கலாமா, நாங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டார்கள். அது கேட்டவர்கள் எல்லோருக்குமே நன்றி. ஆனால் எங்களுடைய அந்த நாட்களில் இருந்து இந்த நாள் வரை எங்களுடைய நிகழ்ச்சியிலே வந்து நாங்கள் எப்பொழுதுமே வந்து நந்தன் மகாராஜா அவர்தான் அந்த அம்மாமார்களுக்கான மலர்களை அது அவர் தன்னுடைய அந்த அதாவது நாங்கள் ஆரம்பித்த காலங்களில் இருந்து எங்களுக்கு தெரிந்த நாட்களில் இருந்து அதை அவர் அந்த அம்மாமார்களுக்கு ஒரு தன்னுடைய மன திருப்திகரமாக கொடுக்கின்ற ஒரு மலர் என்றபடியினால் அதை நாங்கள் மாற்றி வேறொருவருக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறது. அதுபடியினால் அது அதைத்தான் நாங்கள் கொடுக்கின்றோம். அது நிறைய பேர் என்னிடம் கேட்டிருந்தீர்கள் இந்த வருடத்தில் நாங்கள் கொடுக்கலாமா என்று சொல்லி, அதைத்தான் நான் சொல்லிக்கொண்டேன் என்றால் அது ஒருவருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்றபடியினால் அது அவருக்குரியதாகவே அது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் ஒருவர் கூட அழைத்து கேட்டிருந்தார். நான் இதை அவர்களுக்கு கொடுக்கலாமா, இதை கொடுக்கலாமா, அதை கொடுக்கலாமா அப்படி என்ற ஒரு அதாவது அவர்களுக்கு உணவுகள் கொடுப்பதற்கு கூட சில பேர் வந்து எப்பொழுதுமே முன் வருவார்கள். ஆனால் இந்த வருடத்திலே வந்து ஒரு பெரிய ஒரு என்னவென்றால் அந்த உள்ளரங்கிலே வந்து உணவுகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிக கொஞ்சம் வெளியிலே இருந்து எல்லாரும் சாப்பிடலாம், உள்ளரங்குக்குள் எடுத்து செல்வது அனுமதிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு விடயம் இருந்தபடியினால் நிறையவற்றை நாங்கள் வெளியில் இருந்து யாரும் செய்து தருவதை கூட அம்மாமார்களுக்கு கொடுப்பதை நாங்கள் தடை செய்து அங்கேயே அவர்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு வசதிகளை எல்லாமே செய்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இணைப்புக்கு வந்திருக்கின்ற அடுத்த நேயரையும் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் உஷா.
2: வணக்கம்
0: உஷா, எப்படி இருக்கின்றீர்கள்? வருடத்தில் ஒரு நாள் தான் உங்களை அந்த மேடைகளிலே ஓடி ஆடி நிறைய ரொம்ப டென்ஷனோடு வேலை செய்கின்ற ஒரு பதவி உங்களுக்கு இருக்கிறது, சொல்லுங்க.
2: அதுக்கு முதல் அனைவருக்கும் வணக்கம். அக்கா வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். என்னண்டா இந்த ஒவ்வொரு வருஷமும் நாங்க இந்த ப்ரோக்ராம் செய்யறோம், ஒவ்வொரு வருஷமும் எங்களை ப்ரோக்ராம் வந்து நாளுக்கு நாள் அப்படியே மெருகேறி கொண்டுதான் போகுது. புது புது ஆட்கள் எல்லாம் உள்வாங்கி எல்லாம் விஷயங்கள் நாங்க செய்யறோம். என்னதான் நாங்க இப்படித்தான் விழுந்து விழுந்து இதை செய்தாலும் கடைசியில ஒரு சின்ன ஒரு இதுகள் வரும், கமர்ஷியல்
0: அது வரணும், வராம விட்டால்
2: அதுகளையெல்லாம் அதையெல்லாம் இது செய்து கொண்டதா நாங்கள் போன வருஷமே நாங்கள் இத ஆரம்பிச்சிருந்தோம். இந்த ப்ரோக்ராம் நாங்க கொடுக்கறது ஸ்டேஜுக்கு ப்ரோக்ராம்கள் கொடுக்கறது நேரத்துக்கு எல்லாரும் கொடுக்கணும், எல்லாரும் அந்த டைமுக்கு இருக்கணும்ன்ற ஒரு இதுல நாங்க வந்து நிறைய விஷயங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம். அதுக்காண்டி நிறைய இதுகளை முகம் கொடுத்திருக்கிறோம். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் நாங்க வந்து அதாவது தெரியும், போன வருஷம் செய்தவங்களுக்கு தெரியும், நாங்க வந்து எல்லா டீச்சர்ஸ் மாதிரியும் வச்சு கொண்டு ஒரு நம்பர் கவர்களை எழுதி ஒன்று ரெண்டு எத்தனை டான்ஸ் குரூப் வெஸ்டர்ன் டான்ஸோ அல்லது கிளாசிக்கல் டான்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த குரூப்புகளுக்கான பேர்களை எழுதியப்ப ஒரு ஸ்வீட் மாதிரி போட்டு நாங்கள் அதை குலுக்கி கொடுக்குறோம். அதுல இருந்து அவங்க எதை சூஸ் பண்ணி எடுக்கணுமோ அந்த நம்பரை வந்து அதன்படிதான் அவங்களோட ப்ரோக்ராம் போகும். மற்றது அதுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் தேவையா இருந்தா அவங்க வந்து யார் யார் அந்த நம்பர்கள் எடுத்தாங்களோ இப்ப ஆறு டான்ஸ் குரூப் இருக்குன்னு சொன்னா அந்த ஆறு டான்ஸ் குரூப்புக்குள்ளயும் அவங்கள் கதைச்சி எங்களுக்கு தாங்கோ நீங்க எடுங்கோன்னு சொல்லி அதுக்குள்ள கதைச்சி அவங்க முடிவெடுத்துட்டு எங்கள்கிட்ட வந்து ஓகே இவைக்கு பதிலா நாங்க வாரம் அதை அவங்கள் பார்த்து கொண்டு அந்த இதுகளை செய்தா நன்றாக இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம முண்டி அடித்து சத்தங்கள் இல்லாம கிளீனா போறதுக்கு ஒரு
0: போன வருடம் தான் நாங்கள் அதை ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம் இல்ல கடந்த வருடம் அது நன்றாக இருந்தபடியினால் அதே முறைகளை ஆசிரியர்களும் விரும்பியிருந்தார்கள் நாங்களும் அதை விரும்பியிருந்தோம். அதுபடியினால் அந்த ஓடர்படி நீங்கள் சொன்ன ஒரு நல்ல விடயம் அதாவது எல்லோருமே சொல்வார்கள் வந்தவுடன் ஆட வேண்டும் என்று சிலர் நிற்பார்கள், சிலர் வந்து சொல்வார்கள் நீங்கள் கடைசியாக போட்டு விட்டீர்கள் என்று சொல்வார்கள். அப்ப எல்லோருமே முதலும் ஆடுவது கடினம் கடைசியாக ஆடுவதும் கடினம் என்றால் எல்லோருமே இடையில் ஆட முடியாது இல்ல, ஏதோ ஒருவர் ஆரம்பத்தில் ஆடித்தான் ஆக வேண்டும். அப்ப அந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பு செய்கின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்ப இது என்ன பிரச்சனை அப்பா, முதலிலும் ஆடுவது கடினம் என்றுகின்றார்கள், கடைசியாகவும் ஆடமா கஷ்டப்படுகின்றார்கள். அப்ப இடையிலே எல்லோரும் ஆட வேண்டுமாக இருந்தால் கடினம். அதனால் தான் எல்லோரும் வந்து அமர்ந்ததற்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இலக்கத்தின்படி நீங்கள் மேடைக்கு வந்து நடனம் செய்யலாம். அதற்குள் நீங்கள் ஏதாவது உங்களுடைய நட்பு முறையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய இலக்கங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள், அதற்கும் எங்களுக்கும் பொறுப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள்.
2: அடுத்து மற்றது வந்து இன்னொரு இது என்னன்னு சொன்னாக்க இப்ப எடுக்க இப்ப ஒரு ஊரா ஒரு டீச்சர்ஸா வருவி நம்ம இப்ப ரெண்டு மணிக்கு நீங்க ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா ரெண்டு மணிக்கு ஒரு டீச்சர் வருவா, மூன்று மணிக்கு ஒரு டீச்சர் வருவா, அப்படி வரும்போதக்கா அந்த சீட்டு வந்து அந்த டைமுக்கு உங்களுக்கு யாருக்கு கொடுக்குறேன்னு தெரியாம போகுது. ஏழுமான வரைக்கும் எல்லாரும் வந்து அந்த துண்டை எடுத்துக்கொண்டு நீங்க என்ன செய்தாலும் பாருங்க அது பிரச்சனை இல்லை. பட் நீங்க அந்த ஒன் டைமுக்கு யாராவது வந்து அந்த சிரித்து குளுக்குற அந்த துண்டை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கும் வசதியா இருக்குமெண்டா. இப்ப இந்த முறை நாங்க எடுத்திருக்கிற ஸ்கூல் நாங்க போன முறை மாதிரி சோவை அந்த ஸ்கூல் இல்ல, அதுல வந்து எங்களுக்கு தெரியும் ஓகே இப்படி போய் அப்படி வரணும் இது புது இடம் என்ற வடிவால் நாங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி செய்யணுமா இருந்தா அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் வந்து இவங்க எங்களுக்கு தரணும்.
0: கண்டிப்பாக தருவார்கள்
2: தரணும். அப்ப அந்த இது இருக்குது. மற்றது இன்னொரு விஷயமும் இதுக்குள் அடங்கி இருக்கு என்னன்னு சொன்னாக்கா இப்ப சிலர் இப்ப நீங்க சொன்ன மாதிரி முதல் வந்து என்ன ஆட விடுங்கோ என்று சொல்றவர்கள் அவங்க வந்து என்ன செய்யறாங்க வர்றாங்க ஆடுறாங்க அப்படின்றது முடிஞ்ச உடனே போயிடுறாங்க. இன்னொரு திட்ட ப்ரோக்ராம இருந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் அவங்க கொடுக்கறது இல்ல, அது வந்து நன்றாக நல்லதாக விளங்கி இல்ல
0: விளங்குதாங்க சொல்லி முடியுங்கள். ஓகே
2: அப்ப வரீனம் அப்ப வந்து என்ன செய்யறாங்க ஓகே அஞ்சு மணிக்கு ப்ரோக்ராம் உடனே அஞ்சு மணிக்கு வராங்க ஆடுறாங்க ஆடினோடனே பின்வழியாலேயே போயிடுவாங்க. அப்ப அவங்க வந்து யார் ஆடினாங்க வந்தாங்க போனாங்க அப்ப கண்ணீரமா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கவலைக்குரிய இடமா போகுது. அதால எந்த ஒரு இதுவும் இல்லாம எல்லாரும் எல்லார ப்ரோக்ராமையும் பார்க்கணும்
0: கூடுதலாக எங்களுடைய நிகழ்ச்சியிலே அந்த பிரச்சனைகள் வருவது கிடையாது. அநேகமா எல்லோரும் இருந்து பார்ப்பார்கள் ஏனென்றா அம்மாவும் பிள்ளைகளும் தான் கூடுதலான நடனங்களை எல்லாமே ஆடப்போகின்றார்கள். அப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மேடைகளிலே நிறைய நிகழ்ச்சிகளிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு நிகழ்வாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவரவர்களுடைய நடனங்கள் முடிந்தவுடன் அப்படியே அவரவர்களுடைய குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஓட்டமாக எல்லோருமே ஓடிவிடுகின்றார்கள். அந்த மற்றவர்களுடைய குழந்தைகள் என்ன ஆடுகின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார்ப்பதே கிடையாது. ஆகையினால்தான் இந்த நிகழ்ச்சியிலே வந்து அமர்ந்து பிள்ளைகளோடு மற்ற குழந்தைகளும் என்ன செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாவற்றுக்குமே நேரத்தை ஒதுக்கிக் கொள்கின்றோம். ஆகையினால்தான் நீங்கள் மாலை அப்படியே அம்மாமார்களுடைய நிகழ்ச்சிகள் சரியாக இரண்டு மணிக்கு அவர்கள் உள்ளே வந்தால் மூன்று மணி அப்படியே தொடர்ந்து வருகின்ற பாடகர்கள் இங்கு இருக்கின்ற சங்கீதாசிரியர் கிரியைகள், அதையெல்லாம் தொடர்ந்து தொடர்ச்சியாக நடனங்கள் எல்லாமே இடம்பெற போகிறது. ஆகையினால் வருகின்றவர்கள் நீங்கள் அமைதியாக இருந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷமாக போகும் அளவுக்கு ஒரே உங்களுடைய குழந்தை மாதிரியே நாங்கள் எப்பொழுதும் இன்னமொருவருடைய குழந்தையும் என்ன ஆடுகிறது அப்படின்றதை நாங்கள் கண்டிப்பாக அது இந்த இது இந்த மேடையில் மட்டுமன்று அல்லாமல் பொதுவாக அது எந்த மேடையில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அதை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறீர்கள்.
2: இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், என்னன்னு சொன்னாக்கா, அங்க வந்தா பிள்ளைகள் இருக்கிற அந்த டான்ஸ் ஆடின பிள்ளைகள் இருக்கிறதுக்கு இடமோ இல்ல நாங்க மேடையில ஏற்றுற அம்மாமா இருக்கிறதுக்கான இடங்களோ அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் செய்வோம். யாருமே யாரையும் நாங்க விட்டு அவங்கள ஓகே எங்கட முடிஞ்சது நீங்க போங்கோன்னு சொல்லி நாங்கள் இது செய்ய மாட்டோம். எப்படி அவங்களை நாங்க ஸ்டேஜுக்கு இருந்த இடத்துல கூட்டி கொண்டு போறோமோ அதே மாதிரி நாங்க ப்ரோக்ராம் முடிய அவங்களுக்கான இருக்கைகள் அமர்றதுக்கான இருக்கைகள் நாங்க கொடுப்போம். அதனால யாரும் யாரையும் அதுக்குள்ள தேடி அலைஞ்சி எழும்பி இது செய்யாம எல்லாருமே வடிவா என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாரும் வாங்கோ மதத்தைக்கு எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம். மிச்ச தகவல்கள் எல்லாம் உமாக்கா உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பா.
0: உஷாவும் நாங்களும் சிலம்பாட்டம் எல்லாம் உங்களுக்காக சிறப்பாக தர இருக்கின்றோம். அதையும் நீங்கள் பார்த்து மகிழ்ச்சிகரமாக செல்லலாம் அப்படின்னு அன்பாக அழைத்திருக்கின்ற நன்றி உஷா. நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டு நீங்களும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மான்ட்ரியாலிலே அந்நிய தினம் மிக சிறப்பாக நடைபெற போகிறது. அதற்கு எல்லோருடைய உங்களுடைய அத்தனை பேருடைய வேலைப்பாடுகளோடு தான் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம் அக்கா.
0: சரி, அப்படியே சந்தோஷமான ஒரு டீ டைம் நிகழ்ச்சியிலே வந்து ஹை தமிழூடாக கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் நிறைய விடயங்கள் இந்த நிகழ்ச்சிகளிலே உங்களுக்காக அம்மாமார்களுக்கான இடங்கள் மற்றும் இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணையாளர்கள் அவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அம்மாமார்களுடைய நிகழ்ச்சியிலே மனம் உவந்து இந்த வருடமே வந்து கொஞ்சம் எங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் அதிகமான காசு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்களும் இருக்கின்றோம். இருந்தாலும் அதை எல்லாவற்றையுமே உணர்ந்து எல்லோருமே நிறைய உதவிகள் செய்திருக்கின்றார்கள். அந்த அனுசரணையாளர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அம்மாமார்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, நடன குழுக்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே உங்களுக்காக வேலை செய்வதற்கு அங்கு நிறைய பேர் இருப்பார்கள். ஆகையினால் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம், எந்த விதமான சந்தேகமும் பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் எல்லோருமே அழகாக வந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கலாம் அப்படி என்று உங்களை அன்போடு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அழைப்பது போன்று இந்த வருடமும் அழைத்துக் கொள்கின்றோம். இது பொதுவாகவே அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்குமான நிகழ்ச்சிகள் தான் நிறையவே எல்லாருமே நடனம் ஆடுகின்ற பொழுது கூட இதுவரை காலங்களிலே மேடைகளுக்கு போவது என்றாலே அம்மாமார் எல்லோருக்குமே ஒரு வகையான ஒரு கூச்சமாக சொல்வார்கள், ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்று. நான் எப்பொழுதுமே சொல்வது உங்களுடைய குழந்தைகளோடு உங்களுடைய அந்த மேடையிலே நிற்பதற்கு நீங்கள் எவ்வளவோ கொடுப்பனவு என்று சொல்ல வேண்டும். இல்லை, ஒரு தாய் ஒரு தன்னுடைய குழந்தையோடு ஒரு இடத்திலே நிற்பதற்கு வெக்கப்படுகின்றார். அதைத்தான் என்னுடைய நடன குழுக்களில் பகி திலாக்குவர்கள் ராமில் ஒருமை சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு அம்மா அந்த இடத்திலே சரி உங்களுடைய பிள்ளைகளோடு தான் நீங்கள் நின்று பாட போவதற்கு கூட அந்த குழந்தைக்கு ஒரு தாய் அருகிலே இருக்கின்ற பொழுது எவ்வளவோ ஒரு தைரியம் கிடைக்கிறது. இப்போ நான் ஒரு என்னுடைய மகள் ஒரு விடயத்தை செய்ய போகின்றார் என்றால் அவருக்கு அருகிலே நான் நின்றால் அம்மா நில்லுங்கோ அம்மா நில்லுங்கோ இந்த மாதிரி தான் சின்ன குழந்தைகள் எப்பொழுதும் எங்களை கூப்பிடுவார்கள் சின்ன வயதில் இருந்து ஒரு நிகழ்ச்சியிலே மேடைகளிலே போகின்ற பொழுது. ஆனால் அதை இன்றைய காலங்களில் இருக்கின்ற பெற்றோர்கள் வந்து கூடுதலாக சில நேரங்களிலே மறுக்கின்றார்கள். அது ஏன் உங்களுடைய குழந்தைக்கு அருகிலே இருந்து அந்த குழந்தையை நீங்கள் ஊக்குவிக்க கூடாது, அந்த குழந்தை எதிர்பார்க்கிறது, அதற்கு மிகப்பெரிய ஒரு பயம் இல்லாதது போன்று ஒரு நல்ல ஒரு துணிச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது நீங்கள் பாடாவிட்டால் என்ன, நீங்கள் பேசாவிட்டால் என்ன, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்திலே நிற்பது என்பது ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. அதற்கு தான் எந்த எங்கு சென்றாலும் என்ன ஒரு பெரிய சண்டை யுத்தத்துக்கு போவது போன்ற அம்மாமார்கள் இருக்கின்றார்கள். ஆனால்

ஐயோ, நாங்கள் சின்ன பிள்ளைகள் இல்லையாம்மா, நீங்கள் இல்லை இல்லை இல்லை இல்லை, எல்லாரும் போங்க போங்க. அது ஏனென்றால் ஒரு பாதுகாப்பு. அவருடைய நான் கடைசியாக போனால் இந்த பிள்ளைகள் எல்லோருமே இப்போ ஒரு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று, அது எத்தனை வயதை கடந்தாலும் கூட வந்து அந்த ஒரு மகிழ்ச்சியோடு தைரியத்தை கொடுக்கின்றார்கள். ஆனால் இங்கு நிறைய பேர், நான் அந்த என் அம்மாவுக்கு ஒரு கடிதம் நிகழ்ச்சியிலே வந்து கேட்டிருந்தோம், அந்த அம்மாமார்களும் அந்த இடத்திலே வந்து நீங்களும் நிற்க வேண்டும் என்று சொன்னதற்கு அது அவர்கள் சொல்லியிருந்தார்கள், ஐயோ அது மேடைக்கு போன எங்களுக்கு பயம். உங்களுடைய குழந்தைகள் தைரியமாக போகின்ற இடத்திற்கு ஏன் அது உங்களால் போக முடியாமல் இருக்கிறதா அப்படின்ற, அது எந்த இடத்திலும் பிறகு அந்த குழந்தைக்கும் அதே மாதிரி ஒரு பயம் தைரியம் இல்லாமலே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் எந்த குழந்தை அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக வர நினைக்கின்றதோ அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யும் முகமாக, ஒரு நல்ல உறுதுணையாக நாங்கள் எப்பொழுதுமே இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் இந்த நிமிடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு

0: அப்படியே ஒரு மனதைரியமான அம்மாமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இடைப்புக்கு வந்திருக்கின்றவரையும் சந்திக்கலாம். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றோம் தேவகி, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: சுகமாக இருக்கின்றோம்.
0: வெளியில இருக்கின்றபடியினால் ஒரு சின்ன மாற்றங்கள் சொல்லுங்கள். அப்ப கண்டிப்பா மதர்ஸ் டேக்கு வருவீர்கள் தானே?
1: அதுல என்ன டவுட், நிச்சயமாக வருவோம். அது உங்க நிகழ்ச்சியை விட எங்க நிகழ்ச்சி எங்க தாய்மார்களுடைய நிகழ்ச்சி. ஒவ்வொரு வருஷமும் வர்ற துண்டு மகிழ்ச்சியாக இருப்போம். ஒவ்வொரு வருஷமும் அதே போல் இந்த வருஷமும் இருக்கும் என நினைக்கிறேன், நம்புகின்றேன். இருக்கும், இருக்கும், நிச்சயமாக இருக்கும். சொல்லுவாங்க, அம்மாவின் அன்பு கடலை விட ஆழம், வானை விட உயரம்னு. அதேதான் எல்லாருக்குமே. இப்ப ஒவ்வொரு நாளும் நாங்க அம்மாக்கு, இப்போ மே 10th தான் நாங்க அம்மாக்கு அன்பு பாசம் எல்லாம் காட்டணும்னு இல்ல. ஒவ்வொரு நாளும் நாங்க அன்பு பாசம் மரியாதை உண்டுதான். அம்மாவை நாங்க ரொம்ப நல்லா கவனிக்கிறோம். விவாகங்கள் எப்படி சொல்றது, சண்டை போடுறதுதான் அம்மாவோட ஒரு டிஸ்பியூட் இருக்கும், சண்டைகள் இருக்கும், கோபம் வரும் அம்மா மகளுக்கும் அம்மா மகனுக்கும். அது இருக்கத்தான் செய்யும் ஆக்சுவலி. ஆனா அது அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது போய்விடும். அது அது நீண்ட காலமா அப்படியே இருக்க போறது இல்ல. சோ அதுதான் அந்த அந்த பாண்ட், அம்மாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு பாண்ட். அது எவ்வளவுக்கு நாங்க சண்டை பிடிச்சாலும் அது திருப்பி நாங்க ஒண்ணு சேருவோம். லைக் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கு எங்களுக்குள்ள. சோ அப்படித்தான் நானும் என்னுடைய அம்மாவும் சண்டை போடுறதா, நிறைய டிஸ்பியூட் எல்லாம் இருக்கும், வாக்குவாதம் எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நாங்க வந்து அவ்வளவுக்கு அன்பை காட்டுறது, பாசத்தை காட்டுறது, ரொம்ப மரியாதை இருக்கு என்னுடைய அம்மாவுக்கு. சோ

0: இந்த நாள் மீட்டன்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள், அவங்களை கௌரவிக்கிற ஒரு நாள். இவ்வளோ வருஷங்களா எங்களை தாங்கி கொண்டு இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நாங்க கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்திருக்கிறோம், 10 மாதம் சுமந்திருக்கிறாங்க எங்களை. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு நாள், ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் என்றால் இந்த மதர்ஸ் டே தான். அந்த தினம் அதுவும் நீங்க ரொம்ப ஸ்பெஷலா செய்வீங்க. அவங்கள ரொம்ப அழகாக கௌரவித்து கருத்துகள் பொறுத்து பூக்கள் பொறுத்து அழகாக கௌரவிப்பீங்க. அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தான் நன்றி கூற வேண்டும் நிச்சயமாக.
1: கண்டிப்பாக இருக்கின்ற அம்மாமார்கள் எல்லா நாட்களுமே அவர்களுக்குரிய நாட்கள் தான். ஆனாலும் ஒவ்வொரு கொண்டாட்டங்கள் வருகின்றது. நாங்கள் தைப்பொங்கலை கொண்டாடுகின்றோம், சித்திரை வருடத்தை கொண்டாடுகின்றோம், தீபாவளி கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பான நாட்களிலே அதை நினைவுபடுத்தி அதை பெருமைப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போன்றுதான் இந்த அம்மாமார்கள் கேட்கலாம் எல்லாருமே, இந்த ஒவ்வொரு நாட்களுமே அம்மாமார்களுக்கு சிறந்த நாட்கள் தானே என்று சொல்லி, அந்த சிறந்த நாட்கள் இல்லை என்பது யாருமே இல்லை என்பது கிடையவே கிடையாது. இருந்தாலும் அந்த சிறப்பான நாட்களில் எல்லா அம்மாமார்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த அழகான மேடையிலே அமர்ந்து அந்த அழகான ரோஜா மலர்களோடு அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற அழகான சின்ன சின்ன, அதாவது எப்பொழுதுமே ஒரு குழந்தைக்கு ஒரு சிறிய பொருள் கொடுத்தாலும் அந்த குழந்தை அதை ஆசையோடு வாங்கிக் கொள்ளும். அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அவர்களும் அதே போன்று ஒரு குழந்தையாக மாறிவிடுவார்கள். அது அந்த ஒரு சின்ன பொருளை கொடுத்தால் கூட அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை வீடுகளிலே கொண்டு அழகுபடுத்தி, நான் ஒரு அம்மாவுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருடங்களும் ஏதோ ஒரு நினைவாக சில விடயங்களை ஒரு பொருளை கொடுப்பது இல்லை, அதை ஞாபகமாக வைத்திருக்க வேண்டும் என்று. அப்பொழுது அவர் வந்து அந்த சாமிக்கு அருகிலே வந்து, நான் அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு போன பொழுது அந்த சாமி படங்களுக்கு அருகிலே எல்லாம் இந்த நினைவான சில நாங்கள் கொடுப்பதை எல்லாம் வைத்து அவர்கள் சொல், அதாவது நாங்கள் இது இதையும் நினைத்து வணங்குவது அப்படி என்று அதை சொல்லும் பொழுது, உண்மையாகவே நாங்கள் அதை கொடுக்கின்ற பொழுது அந்த அளவுக்கு யோசிப்பது கிடையாது. ஆனால் அதிலே இவ்வளவு தூரம் அவர்கள் அதை கூட ஒரு ஒரு கடவுளுக்கு சமமாக எடுத்து அதை வழிபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் அவர்களை அழைத்து, அதுதான் அந்த காலை 9 மணியிலிருந்து 9 மணி வரை வைத்திருக்கிறோம். பின் மாலை பொழுதிலே 2-3 மணிக்கு நிகழ்ச்சிகள் மண்டபத்துக்குள் ஆரம்பிக்க இருப்பதாக இருந்தாலும் கூட அவர்கள் வந்து இருந்து அவர்களுடைய உறவுகளோடு பேசி அதே நேரத்தில் அங்கே உணவு உடைகள் இது எல்லாமே நல்ல விலைகளிலே அம்மாமார்களுக்காகவே அன்றைய நாள் முழுவதுமே கொடுக்க இருக்கின்றார்கள். அதையெல்லாம்
0: அந்த தாய்மார்களுக்குள்ள நிறைய நந்திகள் இருப்பாங்க. அப்ப நந்திகளுக்கு நந்திகளை சந்திக்கிறதுக்கு ஒரு
1: உண்மை அது அதையெல்லாம் இங்கு அதை அமைத்துக் கொடுப்பதாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவர்கள் அப்படி இருப்பார்கள். நீங்கள் உங்க அவர்களுடைய ஒரு யாரோ ஒருவரிடம் இருந்து பேசுகின்ற பொழுது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமாக அவர்கள் நிறைய விடயத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அதற்காக அந்த அம்மாமார்களை அனைவரையும் அழைத்து வாருங்கள். அது யாரோ வெளியிலே போக முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றவர்களை கண்டிப்பாக நீங்களும் அழைத்து வர வேண்டும். தேவகிக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. ஏனென்றால் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவோ வேலைப்பாடுகள், அதிலே முற்று முழுதாக பல நாட்கள் கண் வெளித்து நாங்கள் நிறைய விடயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த வேலைப்பாடுகளை எல்லாமே சேர்ந்து நான் வருகின்ற அத்தனை பேருமே நம்மோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுக்கும் எல்லா அம்மாமார்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வேண்டிக் கொள்கின்றோம். தேவகி
0: மாதா, நானும் உங்களுக்கு ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சில நாட்கள் செய்ய முடியாம போய்விட்டது. ஆனா பிறகு அதுக்கப்புறம் நாங்க சமாளிச்சு, நீங்க என்ன கோவப்பட்டிருப்பீங்க போயிட்டு.
1: இல்லை இல்லை இல்லை, இதுல எல்லாம் நேரங்கள் எல்லாருக்குமே சரியான நேரத்தில் அமைவது கிடையாது. அது அமைகின்ற பொழுது அதை நாங்கள் செய்து கொள்வது, அது பற்றி எல்லாம்
0: கவலை. எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. என்னுடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த இந்த அந்நியர் தினத்துல இருக்கணும் என்று ஆசைப்பட்டேன். சோ அந்த மாதிரி நீங்க எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, அதுக்கு உங்களுக்கு நன்றி.
1: நன்றி, சந்திப்போம். கண்டிப்பாக நன்றி தேவகி. உங்களுடைய அழகான விடயத்திற்கும் நீங்களும் தொடர்ந்து அது விடயத்தை செய்வதற்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.

மாதிரி எல்லாம் காலையில் தினமும் எழுந்தவுடன் அம்மாமார்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த கொடுப்பனவு இருந்தாலே இந்த உலகத்தில் வேறு எதுவும் தேவையில்லை என்று சொல்லலாம். அந்தளவுக்கு அம்மாமார்கள் நம்மோடு இருக்க வேண்டும். அதுதான் அன்று வைதேகி பேசுகின்ற பொழுது சொல்லியிருந்தார். உமாக்கா, எப்பொழுதுமே நம்மோடு வயதான அம்மாமார்கள் அப்பாமார்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் இந்த உலகத்திலே இருக்கின்ற வளர்ந்து வருகின்ற குழந்தைகளுக்கு நல்லது கூடாத விடியம் என்னவாக எதுவெல்லாம் இருக்கிறது என்பதை அவர்கள் அவ்வப்போது அது கேட்பதற்கு ரொம்ப கசப்பாக இருந்தாலும் நல்ல விடயங்களை அவ்வப்போது சொல்லிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி இருக்கின்ற பெற்றவர்களை தாய் தந்தையர்களை நாங்கள் எப்பொழுதுமே வந்து சந்தோஷமாக முடிந்தவரை, அதாவது நம்மால் நாமும் ரொம்பவே கடுமையான வேலைப்பாடுகள் நேர பற்றாக்குறைகள் இது எல்லாவற்றையும் கடந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில விடயங்கள் சில நாட்களிலே மிக முக்கியமாக நாங்கள் அதை எல்லாவற்றையுமே பார்த்து செய்ய வேண்டியது. இந்த காலங்களில் எல்லாமே எத்தனையோ விடயங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளோடு படுகின்ற கஷ்டங்கள், அவர்களை எத்தனை குழந்தைகள் கவலைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், இந்த மாதிரி எல்லாமே இந்த உலகத்தில் நிறையவே இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி

0: பெயரை வந்து வெளியிலே விடு. ஒவ்வொரு குடும்பங்களிலும் எல்லா இடங்களிலுமே பிரச்சனைகள் எல்லாமே எல்லோருக்குமே எல்லாமே இருக்கிறது. நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையே மிக ரொம்ப டென்ஷனான ஒரு வாழ்க்கையில் தான் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாட்களும் வருகின்ற சந்திக்கின்ற ஒவ்வொரு விடயங்கள் எல்லாம் நம்மை கூடுதல அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாகவும் நம்மையே டென்ஷன் ஆகக்கூடிய நிறைய விடயங்கள் இருக்கலாம். ஆகையினால் இந்த மாதிரியான ஒரு விடயத்தோடும் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, எத்தனை காலங்கள் அவர்கள் வாழப்போகின்றோம், இந்த உலகத்திலே வாழப்போகின்றார்கள் அப்படின்ற ஒரு விடயம். இப்போ ஒரு 85 வயது வந்து விட்டால் கூட நாங்கள் சில நேரம் நிறைய விடயங்கள், நான் நேற்று முன்தினம் ஒருவரை சந்தித்திருந்தேன், வெளியிலே போன பொழுது அவர் வந்து சொல்லியிருந்தார், என்னுடைய அம்மா இதுவரைய காலங்களிலும் உமாக்கா உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தது கிடையாது, ஆனால் இந்த வருடம் வந்து அவர் எனக்கு சொல்லியிருந்தார், நான் கண்டிப்பாக உமாவுடைய நிகழ்ச்சிக்கு போக வேண்டும், என்னை அழைத்து வர வேண்டும், அவருக்கு நான் நினைக்கின்றேன் 78 வயதாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தார், நான் தினம் கண்டிப்பாக அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அப்போ அவர் சொன்னார், அவர் எந்த இடத்துக்குமே இதுவரையில் ஆசைப்பட்டது கிடையாது, அங்கு போக வேண்டும் இங்கு போக வேண்டும் என்று, ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று என்னிடம் இந்த வருடம் கேட்டிருக்கின்றார் உமாக்கான்னு சொல்லி, நான் தினம் கண்டிப்பாக அழைத்து வாருங்கள், அது அம்மாவுக்கான ஒரு ஒரு ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது, இல்லை உங்களுக்கு அன்று அந்த மேடையிலே நீங்கள் தான் எல்லாமே, சிறப்பு விருந்தினராக இருக்கட்டும், இப்போ எத்தனையோ நிகழ்ச்சிகளிலே சிறப்பு விருந்தினர்களை அழைப்பார்கள் கொடுப்பார்கள் எல்லாமே நடக்கும், ஆனால் இந்த அம்மாமார்களுக்கான ஒரு சிறப்பான மேடையில் மட்டும்தான் அவர்கள் அந்த சிறப்பாக அந்த இடத்திலே அமர்ந்து அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு, அதாவது ஒரு மங்கள விளக்கேற்றுவதில் கூட அவர்களுக்கு நிறைய ஆனந்தம், அதாவது நான் அந்த நிகழ்ச்சியிலே ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டேனா அப்படின்ன மாதிரி அவர்கள் ஆசைப்படுகின்ற நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சி. ஆகையினால் இந்த மாதிரி நிறைய நல்ல சந்தோஷகரமான விடயங்கள் உங்களுக்கு இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட 17வது வருடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். இதுவரை வந்தவர்கள் அனைவருக்குமே அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கின்றது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விடயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆகையினால் நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். சரி, இணைப்புக்கு வந்தவர் உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள், பேசிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராவது வந்து பேச வேண்டும் என்று நினைத்தால் நீங்களும் எங்களோடு பேசிக்கொள்ளலாம், நிறைய விடயங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம், இணைப்பில் இருக்கின்றீர்கள். சரி, அவருடைய 540 இலக்கம், 514 540 இலக்கத்திலே அழைத்திருந்தீர்கள், என்ன காரணம் உங்களுடைய துண்டிக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுதில் அப்படியே டீ டைம் நிகழ்ச்சியிலே வந்து அம்மாவை பற்றி பேசினாலே நிறைய ஞாபகங்கள் எல்லோருக்குமே வந்துவிடும். சிலருக்கு அப்படியே கண்களில் கண்ணீர் கொட்டும் அளவுக்கு சில பதிவுகள் சில விடயங்கள், இன்றும் கூட நாங்கள் இத்தனை வருடங்கள் அந்த நிகழ்ச்சியிலே செய்தாலும் கூட அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற பொழுதே என்னுடைய அம்மா இருக்கின்றார், அம்மா இருந்தும் கூட என்னால் அந்த இடத்தில் அம்மா இல்லை என்றால் அது ஒரு அது ஏதோ ஒரு மனதை கவலைப்படுத்துகிற ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரே ஒரு வருடம் அம்மா 15வது வருடம் வந்திருந்தார், கடவுள் அதாவது கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கும் கிடைத்து 20வது வருடத்திலே மீண்டும் இணைந்து கொள்ளப் போகிறார். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அம்மா எங்களோடு இன்றும் இருந்து இவ்வளவு விடயத்தை செய்து கொண்டிருப்பது எல்லாமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு விடயம். ஆகையினால் இது அது மட்டுமில்லாமல் மாண்ட்ரியலிலே இருக்கின்ற நிறைய கலைஞர்கள், அதாவது இங்கு இருக்கின்ற நடனக்குழுக்கள் எல்லாமே வந்து அவ்வளவு அழகாக எங்களுடைய நிகழ்ச்சிகளிலே வந்து கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அம்மாமார்களை வைத்து ரொம்ப கஷ்டம், அந்த பிள்ளைகளையும் அம்மாமார்களும் ஒரு நிறைய அதாவது பரதநாட்டிய ஆசிரியர்களாக இருக்கலாம், வெஸ்டர்ன் டான்சஸாக இருக்கலாம், அதே மட்டுமல்லாமல் சங்கீத ஆசிரியைகள் கூட ரொம்ப அழகான பாடல்கள் அம்மாவோடு எதவெல்லாம் அம்மாமார்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரியான அழகான நிகழ்ச்சிகளை படைப்பு அவர்களும் தயாராக இருக்கின்றார்கள். சிறுநிப்புக்கு வந்திருக்கின்றவரை சந்திப்போம். காலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. அம்மா சொல்லுங்கள், அம்மாவுடைய சிறப்பான நாளிலே அம்மா வந்திருக்கின்றார், சொல்லுங்கள் அம்மா, அம்மா என்ன சொல்ல போகின்றீர்கள்?
1: அன்னித்து விட்டது.
0: எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு அழகான ஒரு நாள்.
1: அம்மா என்றால் ஒரு அன்பிருக்கும், பிள்ளை என்ன பிள்ளை செய்தாலும் அம்மா வேண்டா பொறுத்து கொள்வார்கள். அம்மா என்றால்
0: பிள்ளைகள் அந்த அளவுக்கு பொறுத்து அம்மாமார் பொறுத்துக் கொள்கின்றார்கள், பிள்ளைகள் பொறுத்துக் கொள்கின்றார்கள். அம்மா
1: பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் பொறுத்துக் கொள்ளுவார்கள் என்று இல்லை தானே. மற்றது சில அந்நியர்களை பிள்ளைகள் கவனமாக பார்ப்பதில்லை. சில பேர் வெளியில துரத்தியும் விட்டுடுவார்கள். சில பேர் அந்த பென்ஷன் வாரத்துக்காகவும் அணைத்து வைத்து அந்த பென்ஷனை எடுத்தார்கள். அவருக்கு தேவையானது செய்ய மாட்டார்கள். ஆனா அந்த வழியில் நான் கொடுத்து வைக்கிறான்.
0: எல்லாவற்றையும் செய்து கொள்வார்கள். அதுதான், அது அவரவர்கள் எப்படி வாழ்கின்ற பாவம். சில பேர் வந்து தன் அம்மாமார்கள் கவலைகள் வெளிப்படுத்த முடியாத பெற்றோர்களும் நம்முள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சரி அம்மா, ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய அந்நியர் தினத்திலே வந்து கலந்து கொள்வீர்கள். அந்த நிகழ்ச்சிகளிலே பற்றி எப்படி இருக்கிறது, என்ன மாதிரி என்று சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வார்களா, எப்படி அந்த நிகழ்ச்சி அமையும் என்பதை பற்றி சொல்லுங்கள் அம்மா.
1: நான் கலந்து கொண்ட அந்த நாட்களில் இருந்து எனக்கு மிகவும் பிடித்து கொண்டது நிகழ்ச்சி. நிறைய அம்மாமார் வருவார்கள். அவர்கள் மிகவும் சந்தோஷத்துடன் வருவார்கள். மேடையில் வர வேணும் என்று சொல்லி மேடையில் வந்து அந்த விளக்கு கொளுத்துவதில் இருந்து அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள்.
0: அதுவே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தங்களை யாரும் அழைப்பது கிடையாது அந்த மேடைகளுக்கு. அது நிறைய ஆசைகள் இருக்கலாம் தானே அம்மா. ஒரு அம்மா என்றால் நிறைய ஆசைகள் இருக்கும். நான் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று. அப்ப நாங்கள் ஊரில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லாம் அந்த வசதிகள் மிக குறைவாக இருந்திருக்கும், சந்தர்ப்பங்களும் கிடைத்திருக்காது. ஆனால் இன்றைய காலங்களிலே அந்த அம்மாமார்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை கொடுக்கின்ற பொழுது அதுவே அவர்களுக்கு ஒரு ஒரு ஆண்டுக்கு அந்த சந்தோஷம் அப்படி அவர்களோடு பயணிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதுதான் சரி. அப்ப அம்மா அம்மாவோடு சேர்ந்து அம்மாமார்கள் எல்லோருமே அன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போகின்றார்கள். எல்லாம் அம்மா அழைப்புதல் கொடுத்திருக்கின்றீர்களா? அம்மாவுடைய நண்பிகள்
1: அனைவருக்கும் அழைப்புதல் கொடுத்திருக்கிறோம். வருவார்கள், வளமையா வாரவர்கள் எல்லோரும் வருவார்கள், புதிதாகவும் வருவார்கள். எல்லோரையும் வரவேற்று நாங்களும் அவர்களுடன் இணைந்து அந்நியர் தினத்தை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுவோம்.
0: சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்று சொல்லி அம்மாவே நான் ரெடியாக இருக்கின்றேன், நீங்களும் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். சந்தோஷம் அம்மா, நிகழ்ச்சிகளோடு நீங்களும் வந்து எல்லாருக்கும் அழகான ஒரு வாழ்த்துக்களோடு இணைந்து கொண்டதற்கு அப்ப மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: கண்டிப்பாக இன்றைய டீ டைம் வந்து வருகின்ற எல்லோருக்கும் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஆணையர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது. மே மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்கின்ற பொழுது எல்லோருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளோடு ஒவ்வொரு வருடங்களும் ஞாபகப்படுத்தி கொண்டு அதே நேரத்தில் அன்று எவ்வாறு அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த வருடத்திலே நாங்கள் வந்து ஹான்சிக் காலேஜ் அதாவது 91-55 புதிய ஒரு மண்டபத்திலே நடக்கப் போகின்றது. அதுதான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிந்த இடம். அநேகமாக எங்களுடைய பக்கங்களில் எல்லாமே போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த தெரிந்தவர்களோடு பகிர்ந்து கொண்டு அங்கே வருவதற்கு இலகுவாக வரக்கூடியதாக இருக்கும். மிக கடினம் என்றெல்லாம் கிடையாது. கிரமசி மெட்ரோவில் இருந்தும் அருகிலே சென்று நீங்கள் அந்த மெட்ரோ அந்த இடத்திலே நீங்கள் இறங்கக்கூடியதாக, அதாவது வாகனங்களிலே வருகின்றவர்கள் பஸ்ஸில் வருகின்றவர்களுக்கு கூட அது மிக வசதியான இடம். மற்றும் நீங்கள் வீதிகளிலே வாகனங்கள் நிறுத்துவதற்கு நிறைய இடங்கள் எல்லாமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அந்த இடங்களிலே ஒதுக்கிக் கொள்ளலாம். அல்லது நாள் முழுவதும் நீங்கள் பார்க்கிங் செய்ய வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பக்கத்திலே நீங்கள் பின்பக்கமாக இருக்கின்றது. அதற்கு ஒரு நாளைக்கு நான் நினைக்கிற $8 இது ஒரு ஒரு பணம் நீங்கள் செலுத்த வேண்டும். அதனோடு நீங்கள் செலுத்திக் கொள்வீர்களாக இருந்தால் கண்டிப்பாக முழு நாட்களுமே நீங்கள் அங்கு பார்க்கிங் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, அப்படியே நாங்கள் இணைப்புக்கு வந்திருக்கின்றவரையும் சந்திக்கலாம். காலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் திலக், எப்படி இருக்கின்றீர்கள் திலக்? நல்ல சுகமாக இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் வரவேற்று வருகின்ற அம்மாமார்கள் எல்லோரும் எப்பொழுதுமே வந்து மன சந்தோஷத்தோடு வெளியிலே போவார்கள். எப்பொழுதுமே அவ்வளவு சிறப்பாக இருக்கும். எப்படி போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம்? என்ன வேலைப்பாடுகள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது?
1: அதுதான் எங்க அம்மாமார்கள் இந்த மதர்ஸ் டேக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருப்பேன். அப்படியே கிளாஸுக்கு போகல. இப்ப மதர்ஸ் டே, இப்ப மதர்ஸ் டேண்டு அவங்க சரியான எக்ஸைட்டடா இருக்கோம். அப்ப இந்த முறை மதர்ஸையும் கிட்ஸையும் வச்சு ஒரு கான்செப்ட் மாதிரி நாங்க செய்யற பிளான் இருக்கோம். அப்ப அதான் நாங்க ஒரே பிராக்டிஸ், இன்னைக்கும் ஒரு பிராக்டிஸ் இருக்கு. எல்லாம் நல்லா எக்ஸைட்டடா இருக்கு. நம்ம உடுப்பு அல்லது எல்லாம் வாங்கி ஹாப்பியா இருக்கிற மாதிரி எல்லாம்
0: மதர்ஸ் எல்லாருமே உண்மையாகவே நீங்கள் மதர்ஸ் எல்லோரும் அம்மாமார்கள் செய்வது, அதே வயதான அம்மாமார்கள் அந்த மேடையிலே இருந்து பார்ப்பது கீழிருந்து, அது எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். அதைத்தான் சொல்வார்கள், அதிலும் நாங்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றோம் என்பதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷகரமான வாழ்த்துக்கள். உங்களுக்கு எப்பொழுதுமே அவர்கள் மனதளவிலே வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். அந்த வாழ்த்துக்களோடு நீங்கள் எப்பொழுதும் சிறப்பான நிறைய விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருட காலங்களிலும் திலக்க எப்பொழுதுமே வந்து சம் டான்ஸ் குரூ வந்து நிறைய பிள்ளைகளோடு, அது மட்டும் இல்லாமல் அம்மாமாரும் பிள்ளைகளும் இந்த மாதிரி நிறைய எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இல்லை, ஒவ்வொரு வருடத்திலும் இந்த வருடம் எப்படி நிகழ்ச்சி இருக்க போகிறது, என்ன செய்ய போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சின்ன குழந்தைகள் எல்லாம் ஆசைப்படுவார்கள். இந்த வருடம் எங்களுடைய குழந்தையும் அதில் ஆடுவார்களா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் எனக்கு அழைத்து சொல்வார்கள். திலக்கிடம் சொல்லுங்கள், எங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க சொல்லி என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். சொல்லுங்கள் திலக்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, எப்பயுமே இந்த மே மாசம் ஜனவரி மரபு திங்கள் முடிஞ்சோன்னா இதைத்தான் கேப்பினம். எப்பத்தில கடத்த மதத்தேக்கு எங்கட பிள்ளைல ஆடுமா, எங்கட பிள்ளைல ஆடுமான்னு சொல்லி. அப்ப சரியான வரவேற்பு இருக்கு. அது அம்மா மாறுகளுக்கு சந்தோஷம். அவையில ஏன்னா இதுல அவள் வெளியால வந்து ஆடி ஒரு பண்ணா இருக்கு. அவைகளுக்கு ஒரு ரிலாக்ஸிங், அவைகளுக்கு ஒரு பன், நல்ல ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. அது அவங்களுக்கு ஒவ்வொரு காரணம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மதத்துக்கு நீங்க அந்த எடுக்கிற இனிஷியேஷன் அது அவைகளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். அது இவ்வளவு வருஷமான போட்டு நடத்துறது ஒரு ஃபன்னா என்டர்டெயின்மெண்டா அவைகளுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க எல்லாம் செய்யறது சரியான அமேசிங். தேங்க்யூ, உங்களுக்கு தான் தேங்க்யூ
0: சொல்லணும். நன்றி. நீங்களும் எல்லோரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியிலே சிறப்பிப்பதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக. இன்று 17 வருடங்கள் அதை நாங்கள் எடுத்து செல்வதற்கு முன்மாதிரியாக இருப்பது இங்கே இருக்கின்ற நடன குழுக்கள். அந்த வகையிலே எல்லோரும் வராவிட்டாலும் அவர்கள் சார்பாக நீங்கள் ஒருவர் வந்து இப்ப கேட்டுக்கொண்டிருந்து பேசியதற்கு மிக்க நன்றி. இப்ப மே மாதம் 10ஆம் தேதி எங்கே நடைபெறுகிறது என்னென்றெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லுங்கள் எங்கே நடைபெற போகிறது. இந்த வருடம் கொஞ்சம் புதிய காலேஜில் நடக்கின்றது, அந்த அதை பற்றி சொல்லுங்கள் திலக்.
1: அந்த ஹோல்ல நாங்க வந்து ரீசெண்டா ஹரிசியராசியில ஷோ போட்டு பாத்துறாங்க. அந்த ஹோல் வேற லெவல்ல இருக்கு. எல்லா யாரையுமே மறைக்காது அந்த ஹோல். பெரியோர் எங்க மேல இருந்து பாக்கல, அப்படியே எல்லாரையும் அப்படியே அழகா ஈஸியா தெரியும். பார்க்கிங் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, லைஃப் சிஸ்டம் எல்லாம் சூப்பர். உடுப்புகள் மாத்துறது அதுகளுக்கு எல்லாம் நல்ல சரியான நல்ல வசதிகள் எல்லாம் இருக்கு. கோவை மெட்ரோக்கு அருகாமையிலே இருக்கு, எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்க மட்டும்தான், வேறு வேறு குரூப்கள் நல்ல நல்ல என்ஜாய் பெர்ஃபார்மன்ஸ் கான்செப்ட் அண்ட் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்கறா, அந்த சிங்கர்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி நல்லா ரெடியா இருக்கிறாங்க.
0: சோ
1: ஒரு கொண்டாட்டமா இருக்கும்
0: கண்டிப்பாக. நாள் முழுவதும் அம்மாமார்களும் பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் ஒரு கொண்டாட்டம். நன்றி திலக், உங்களுடைய அன்புக்கு. அப்ப எல்லோரும் வாருங்கள், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட உங்களுக்கும் நன்றி திலக், மீண்டும் சந்திப்போம். சரி, இந்த மாதிரி ஹான்ஸ்டிக் காலேஜ், இப்ப நாங்க சொல்வோம் ஹான்ஸ்டிக் என்று, நாங்க ஞாபகப்படுத்துறதுக்காக அதை நான் வச்சுக்கொண்டேன். நான் ஹான்ஸ்டிக் காலேஜ் தான். இதுல வந்து 91 55 உங்களுக்கு இதை இந்த இலக்கத்தை பதிவு செய்யலாம், அல்லது நீங்கள் வந்து H2M1Y8 அப்படின்னு சொல்லி போஸ்டர் கோடோடையும் நீங்கள் வரக்கூடியதாக இருக்கும். அதையெல்லாம் சில பேர் சொன்னாங்க, இல்லை இல்லை அதான்

0: வருவதை விட இது நம்ம விட அம்மா அம்மா எல்லாம் ரொம்பவே எங்கே நடைபெறுகிறது, எப்படி போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாமே யோசித்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு பிரம்மாண்டமான மேடை இந்த வருடத்திலே வந்து மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைந்திருக்கிறது. அது இதுவரை காலங்களும் எங்களுக்கு அப்படி ஒரு இடம் அமையவில்லை. கொஞ்சம் எல்லாமே கூட இருந்தாலும் இடம் அவ்வளவு அழகான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை எந்த இடத்தில் இருந்தாலும் முற்றுமுழுதாக அழகாக பார்க்கலாம். அந்த நடன குழுக்கள் நடனமாடுவதாகட்டும், உங்களுடைய அம்மாவை அழகு பார்ப்பதாக இருக்கட்டும், அந்த அந்த இடங்களிலே நீங்கள் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் ஒரு நிகழ்ச்சியை அப்படியே சிறப்பாக பார்க்கக்கூடிய வசதிகள், மிகவும் அழகான ஒரு இடம். இப்போ கூடுதலாக நாங்கள் அந்த காலங்களில் ஒலிம்பிக் ஸ்டேடியத்திலே வந்து நிறைய நிகழ்ச்சியை முதல் செய்திருந்தோம். அது அப்படித்தான் இருக்கும், அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம் அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டேடியமும் இருக்கிறது. வந்து பாருங்கள் ஒரு முறை, நிறைய பேர் ஆசைப்படுவீர்கள். அதில் இருந்து நிகழ்ச்சி பார்ப்பதற்கு நல்ல ஒரு சந்தோஷமாக நீங்கள் மகிழ்ச்சிகரமாக போகக்கூடியதாக இருக்கும். இதில் நிகழ்ச்சி செய்கின்றவர்கள் எல்லாமே அம்மாமார்களுடைய ஆசீர்வாதங்களோடு நல்ல ஒரு கொடுப்பனவு அவர்கள் எப்பொழுதுமே. சிலர் சொல்வார்கள், இல்லை இதில் கலந்து கொள்வதற்கு நிறைய பேர் வந்து போட்டியிட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நான் பாடுவதற்கு என்னுடைய பிள்ளைக்கு கொடுங்கள், என்னுடைய குழந்தைக்கு பேசுவதற்கு கொடுங்கள், என்னுடைய குழந்தைக்கு கவிதை சொல்ல கொடுங்கள், இப்படியெல்லாம் நிறைய அழைப்புதல். எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட மனத்தியாலங்கள் தான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது, இல்லை அது 3 மணியிலிருந்து 9 மணி வரை. அப்போ அந்த நிகழ்ச்சிகள் குரியவர்களை நாங்கள் சரி எடுத்து விட்டோம், அதற்கு மேல் எடுக்க முடியாது என்ற ஒரு ரீதியிலே அந்த கட்டுப்பாடோடு விதித்திருக்கின்றோம். ஆகையினால் அந்த சில பேர் கேட்டதற்கு கண்டிப்பாக வருகின்ற காலங்களிலே முன்கூட்டியே ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டால் அதை நாங்கள் எப்படி செய்யலாம் என்பதை யோசிப்போம். அது மட்டுமல்லாமல் நல்ல பாடகர்கள், பழைய பாடகர்கள், சூப்பர் சிங்கர் எல்லாமே வந்து நெல்சன் ஆகட்டும், பொன்சிவா வரதராஜன் ஆகட்டும், சஹானாவாகட்டும், எல்லாருடைய பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற குரூப் ரொம்ப அழகாக பாடுகின்றார்கள். அதே நேரத்தில் திருமாலாகட்டும், ஜெகனாகட்டும், ஜெகன் கோபிநாத்தாக இருக்கட்டும், அவர்களும் தங்களுடைய சிறப்பாக அந்த மேடையிலே அம்மாமார்களுக்காகவும் சில சில அழகான பாடல்களை எல்லாமே தர இருக்கின்றார்கள். மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் இந்த டீ டைம் ஊடாக தமிழ் ஊடாக அன்போடு அனைவரையும் அழைக்கின்றோம். மே மாதம் 10ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரு நீண்ட மணித்தியாலங்கள். காரணம் அம்மாமார்கள், பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அது மட்டுமல்லாமல் மாண்ட்ரியலிலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற வர்த்தக ஸ்தாபனங்கள், உடைகள் விற்பனை செய்கின்ற அத்தனை பேரும் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கடைகள் வருகிறது. டொரண்டோவிலிருந்து அங்கிருந்தும் வருகின்றார்கள். எல்லோருமாக சந்தோஷமாக உணவு, அது மட்டுமில்லாமல் ஐஸ்கிரீம், உடைகள், இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் எல்லாமே அந்த மண்டபத்துக்குள் நடைபெறப் போகிறது. எல்லாவற்றிலுமே எல்லோருமே கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு அழகான ஒரு நாள் அப்படின்ற ஒரு விடயத்தை இந்த நிமிடத்திலே நான் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும், நீங்கள் ஒவ்வொரு வருடங்களும் வருகின்றவர்கள் வரக்கூடியதாக இருக்கும், எப்பொழுதும் நாங்கள் பந்திக்கு முந்த வேண்டும் என்று சொன்னது போன்று நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்து இருந்து அமர்ந்து அந்த நாளை சந்தோஷப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய டீ டைம் நிகழ்ச்சியிலே வந்து எல்லோரும் கலந்து கொண்டு பேசிய அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: நம்மை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது, ஒரு குரல் நம் பெயரை முதலில் அழைத்தது, ஒரு இதயம் நமக்காக தினமும் துடிக்கிறது, அவள்தான் அம்மா.

வாழ்வின் அர்த்தமாகவே தன் வாழ்நாளை தொடரும் அன்னையர்களை கௌரவிக்கும் உமா வழங்கும் அன்னையர் தினம் இம்மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹான்ஸ்டெட் காலேஜ் இலக்கம் 91-55 ரூ சென்ட் குபர்டில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. அம்மா என்ற உறவை இன்றும் ஆராதிப்போம். அனைவரும் பாருங்கள்.

24 மணி நேரமும் மனதுக்கு பிடித்த பாடல்களோடும் உடனுக்குடன் வரும் செய்திகளோடும் எப்பொழுதும் இணைந்திருப்போம். அழகு தமிழ் வானொலி, ஐ தமிழ் FM 102.9.

0: தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் FM 102.9
1: பாக்குறவங்க கண் உங்களை மட்டுமே பாக்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷியானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக்கொள்ளலாம்.
0: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524 ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5 மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 5142738300. ஏஷியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
1: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
2: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
1: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
2: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக் கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
1: அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 15 81 ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
3: நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை. 2026 புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
1: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுரிதார், சல்வார், லெகங்கா சூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், கரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
3: இவற்றுடன் 2-wheel லக்கேஜ் செட் ஆஃப் 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மாஷே நூரன் விலே சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627.
4: சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்குது.
5: இருக்காதா பின்ன? நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
4: இது என்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வேண்டின இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேண்டுறீங்களே?
5: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால்ல இருக்கிற V&Watt சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினான்.
4: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போலண்டு.
5: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால்ல இருக்கிற V&Watt சூப்பர் மார்க்கெட்ல வாங்கலாம்.
0: புதிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள். அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டு இறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே V&Watt, 4919 Boulevard, North Dam, Laval.
5: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
0: தொடர்புகளுக்கு 4505056222. மாஷே V&Watt, 7700 ஃபெப்ரி மொன்றியல், 5375 Boulevard, ஹென்றி புரோசா மொன்றியல் நோர்த்.
4: ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு பிஎன்ஆர் சூப்பர் மார்ஷே.
6: லவால் பக்கம் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே, தமிழ் கடை இருக்கோ தமிழ் கடை இருக்கோ அப்படின்னு சொல்லி, அப்ப தமிழர்கள் மரக்கறிகள் வாங்க வேண்டுமாக இருந்தால் கொஞ்சம் தூரத்திற்கு போக வேண்டும் என்று யோசிப்போம். ஆகையினால் தான் இந்த விளம்பரங்களை கேட்கின்றவர்கள் நீங்களும் மாஷி வியாபாரம் வந்து லவாலிலே நீங்கள் வாங்கக்கூடியதாக இந்த கத்தரிக்காய் வேண்டுமா, அல்லது தமிழர்கள் வளமையாகவே என்னென்ன தமிழ் மரக்கறிகள் எல்லாமே தமிழர்கள் விரும்பி வாங்குவார்கள், அது எல்லாவற்றையுமே கொஞ்சம் தொலை தூரத்துக்கு போகாமல் அருகிலே வாங்கிக் கொள்ளக்கூடியதாக லவால் பகுதிகளிலே இருக்கின்றவர்களுக்கு வசதியாக அந்த விளம்பரத்தை கேட்டவர்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்லி அதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். நேரம் 11:12 ஆகின்றது. அப்படியே உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது, நாளை என்றைய நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். சரி, காத்திருந்தால் அன்பே அப்படின்றதை விட

கமந்தலகான பாடல் கேட்ட நேரம் 11:18 ஆகின்றது. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் எல்லோருமே சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக அப்படியே நாளையே பாடசாலைகள் விடை நாட்கள் எல்லாம் இருந்தாலும் இன்றைய நாள் விடுமுறை நாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர், அதுவும் மட்டுமில்லாமல் ஆங்காங்கே நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஒவ்வொரு வாரங்களும் நான் அடிக்கடி சொன்ன மாதிரி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லோருக்குமே நிறைய நிகழ்ச்சிகள் மொன்ட்ரியலிலும் சரி நம்மை சுற்றி இருக்கின்ற நிறைய இடங்களிலே நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறும். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் பாடசாலைகள் வகுப்புக்கு அழைத்து செல்வது இது ஒரு பக்கம் அப்படியே ரொம்பவே பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கும். இந்த அதே நேரத்தில் எல்லாவற்றுக்கும் எல்லா இடங்களுக்கும் போக வேண்டும், சமூகம் அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நினைவுகளோடு நாங்களும் ஒவ்வொரு நாட்களுமே காலை பொழுதில் எழுந்தவுடன் ஒரு நாளாவது விடுமுறை கிடைக்காதா, கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமா அப்படின்ற எல்லாமே நிறைய யோசிப்போம். அதுவும் கூட சில நேரத்தில் எங்களுக்கு நேரமே போதாமை காண் இன்னும் வேண்டும் அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் இருக்கும். ஆகையினால் இன்றும் கூட காலை கணேஷா பாட்டி மண்டபத்திலே வந்து நடைபெற இருக்கிறது மறைந்த தேனிசை செல்லப்பா அவர்களுடைய நினைவாக காலை 11 இருந்து தொடர்ந்து வருகின்ற பல மனத்தியாலங்கள், அவர் நம்முடைய தாயக மக்களுக்காக செய்த சில விடயங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளும் வகையிலே வந்து எல்லோருக்கும் தெரியும் இலக்கம் 300 மாசலோரணியில் அமைந்திருக்கின்ற கணேஷா பாட்டி மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அந்த நிகழ்விலே அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும். எப்பொழுதுமே நம் தாயகத்தில் இருக்கின்ற உறவுகள் நமக்காக சில சில விடயங்கள் சின்ன சின்ன விடயங்கள் அந்த போராட்ட காலங்களிலும் அவ்வளவு கடுபடியான காலங்களில் கூட பயமில்லாமல் துணிச்சலாக நம் உறவுகளுக்காக பாடிய எத்தனையோ அழகான பாடல்கள் நிறைய நல்ல விடயங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அதை நினைவில் கொண்டு அவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் முகமாக தேனிசை செல்லப்பா அவர்களுடைய நினைவாக இன்றைய நாளிலே எல்லோரும் கலந்து சிறப்பிக்கும் முகமாக அங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக எல்லோரும் அந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதையும் இன்று ஞாபகப்படுத்திக் கொண்டே நண்டால் எல்லாருமே நாங்கள் ரொம்பவே பிஸியாக இருப்போம். தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் சில சில விடயங்களை நாங்கள் அவ்வப்போது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது ஓ இது நடக்கப் போகிறதா, இது இது இன்றைக்கு இருக்கின்றதா அப்படின்ன மாதிரி நாங்கள் நினைத்துக் கொள்வோமே. இல்லை மறதி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நாங்கள் கேட்கின்ற சில நல்ல விடயங்களை நீங்களும் அவ்வப்போது ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய மொன்ட்ரியலின் காலநிலைகள் 12 °C ஆகவும் வெப்பநிலை 10 °C ஆக காணப்படுகின்றது. மதிய பொழுது இப்பொழுது நல்ல சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாகவும் அவ்வப்போது கொஞ்சம் மதிய மாலை பொழுதுகளிலே முகில் கூட்டம் மறைந்த பொழுதாகவே காணப்படுகின்றது. பெரிய அளவிலே மழையோ குளிரோ இல்லாத ஒரு பொழுது என்று சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலங்களில் எல்லாமே ஒரு மெல்லிய ஒரு கொஞ்சம் கடுமையான குளிர் வருவது போன்று நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் வெளியிலே போகின்றவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் உடைகளை கவனமாக நாங்கள் போட வேண்டும். அதுதான் இந்த நாட்களிலே வந்து தடிமண் காய்ச்சல் வருத்தங்கள் வருவதற்கு வந்து அப்படியே நிறைய வசதியாக நாங்கள் அதை அமைத்து கொடுத்து விடக்கூடாது. ஆகையினால் கொஞ்சம் வெயிலை கண்ட உடனே நாங்கள் அப்படியே ஷர்ட் எல்லாம் போட்டு அப்படியே கழுத்தெல்லாம் திறந்து விட்டு அப்படின்ன மாதிரி வலிக்கிட்டு போய்விடுவோம். ஆனால் அதற்கு பிறகு ஒரு வருத்தம் வருகின்ற பொழுதுதான் அது அந்த கொஞ்ச நேரத்துக்குள் மிக முக்கியமான பகுதி உங்களுடைய கழுத்து பகுதி அது எப்பொழுதுமே வந்து இந்த குளிர் காற்று அப்படி படுகின்ற பொழுதெல்லாம் தடிமண் தொண்டோ இப்படி பலவிதமான வருத்தங்கள் வருவதற்கு அது அமைந்துவிடும். ஆகையினால் எப்பொழுதும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வைத்திய செலவுகளையும் குறைத்து கொள்ளலாம், அதே நேரத்தில் வீட்டில் மற்றவர்களுக்கும் அந்த நோய்களவே பரவாமல் இருப்பதற்கும் நாங்கள் நல்ல விடயத்தை செய்ய வேண்டும். இல்லை ஆகையினால் மற்றவர்களுக்காகவது நாங்கள் எங்களுக்கு எந்த விதமான நோயும் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பாடலை கேட்கலாம். நேரம் 11:20.

காலைப்பொழுதில் அப்படியே அழகான பாடல்களோடு நிறைய விடயங்களையும் அப்படியே நாங்கள் பேசிக்கொண்டு இணைந்து கொள்ள போகின்றோம். அதே நேரத்தில் வந்து நாளைய முடிவுகள் எப்படி அமைய போகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்தியாவினுடைய விஜய் ரசிகர்கள், ஒரு பக்கம் சீமானுடைய ரசிகர்கள், ஒரு பக்கம் அப்படியே ஸ்டாலினுடைய ரசிகர்கள், ஒரு பக்கம் நாளை ஒரு காணொலியை நகைச்சுவையாக பதிவு செய்திருந்தார்கள். அப்படி என்ன சொன்னால் கயிறுழுத்தல் போட்டியில் வைப்பார்கள் இல்லை, இப்போ அந்த போட்டியிலே வந்து இரண்டு பேர் ஒரு பக்கமாக இருப்பார்கள், இன்னும் ஒருவர்கள் மற்ற பக்கமாக இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு போட்டி நிகழ்ச்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது.

பாரதியை இணைந்து கொண்டு பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்தமட்டிலே நாளை உலகமெங்கும் இருக்கின்ற ரசிக பெருமக்கள் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விடயத்திலே வந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். வழியாக நாளை வழியாக இருக்கின்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான வழி மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பாரம்பரிய இரண்டு அரசியலில் ஏற்பட போகின்ற ஒரு பாரிய மாற்றத்திற்கான சவாலாக பார்க்கப்படுவதாகவே சொல்லப்படுகின்றது. இந்த நிலையிலே வந்து ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் தனது மக்கள் நலத்திட்டங்கள் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்குமா, அல்லது பிரதான எதிர்கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது பலத்தை நிரூபித்து மீண்டும் அது நிலைத்து நிற்குமா, இந்த தேர்தல் முடிவுகளுடைய ஒருப்பாடு. அதே நேரத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிகளுக்கு மாறாக முன்னிலையிலே நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பழைய அரசியல் சக்திகளுக்கும் புதிய வரவுகளுக்கும் இடையிலான இந்த போராட்டத்தில் யாருடைய வாக்குகள் பிரிக்கப்பட போகின்றது என்ற ஒரு கேள்வி மிக பெரிய அளவிலே வந்து உலகமெங்கும் வாழ்கின்ற எல்லா மக்களாலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு இந்த வருடத்தில், அதாவது இதுவரை காலங்களில் இந்தியாவிலே என்னதான் தேர்தல் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன, அது நமக்கு தேவையில்லாத ஒரு அப்பா அப்படின்ன மாதிரி இருந்த மக்கள் எல்லாம் விஜய் வந்து விடுவாரா, அவர் வருவாரா இல்லையா அப்படின்ன மாதிரி ரெண்டு கேள்வி ஒரு பக்கம், ஒரு படபடப்பு ஒரு பக்கம் மனதிலே. ஏனென்றால் இன்றைய காலங்களிலே நேற்று ஒரு காணொலியிலே ஒருவர் வெளியிட்டிருந்த ஒரு செய்தி எப்படி இருக்கிறது என்றால், உங்களுடைய குழந்தைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், காரணம் இந்த விஜய் இந்த போட்டியிலே தோல்வியிட்டிருந்தால் அல்லது அவருக்கு கொஞ்சம் ஏதாவது அவர் நினைத்தபடி வாக்குகள் கிடைக்காமல் போயிருந்தால் அவருடைய ரசிக பெருமக்கள் நிறைய போட்டிகள், அதாவது நாங்கள் கூடுதலாக சொல்வோம் இல்லை, இந்த டீம் கண்டிப்பாக வெற்றி பெறும், வெற்றி பெற்றால் நான் இதை செய்வேன், நீ அதை செய்வாய், அப்படி எல்லாமே போட்டி போட்டுக்கொள்வோம். ஆகையினால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஆகையினால் அந்த குழந்தைகளோடு ஒன்றிணைந்து அவர்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள அப்படின்ற ஒருவர் வந்து மிக நல்ல ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஏனென்றால் அந்த மாதிரி எல்லோருமே வந்து ஒரு ரசிகர்கள் இருக்கத்தான் வேண்டும், ஆனால் ஒரு சில விடயங்களை வெறித்தனமான ரசிக்கக்கூடாது. இல்லை, ஒரு சில விடயங்கள் வெற்றிகள் தோல்விகள் ஒரு போட்டிக்கு போவது, இந்த மாதிரியான ஒரு தேர்தலில் நின்று முற்று முழுதாகவே முதல் தடவையிலே முழுமையாகவே எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நினைப்பது கூட தவறான ஒரு விடயம். அந்த மாதிரி ரசிகர்கள் போய் மரணித்துக் கூடாது, நீங்கள் வந்து சண்டை மற்றவர்களோடு சண்டைக்கு போகக்கூடாது, அதை எல்லாவற்றையுமே நீங்கள் நிறுத்திக்கொண்டு இதையும் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தன்மை மனிதர்களிடையே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் கவனமாக, அதே நேரத்தில் இது இந்தியாவில் மட்டுமல்ல சிங்கப்பூர் மலேசியா அதிகமான தமிழர்கள் வாழ்கின்ற அதிகமான பகுதிகளில் எல்லாமே எதிர்பார்ப்புகள் நாளை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாங்கள் எல்லாமே கூட நாங்களும் கூட அதை அன்றே சொல்லியிருந்தோம் இல்லை. திங்கட்கிழமை காலை பொழுது வணக்கம் ஐ தமிழ் நிகழ்ச்சியின் ஊடாக அதை பற்றி நாங்கள் பேசிக்கொள்ள போகும். இந்த 2026 தேர்தல் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமா இல்லையா, இல்லை அதை மீண்டும் ஆட்சி செய்தவர்கள் தான் அதே ஆட்சியில் இருக்க போகின்றார்களா, அந்த மாதிரி சில பேர் வந்து சீமான் கண்டிப்பாக அவருக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, இத்தனை தொகுதிகளில் இத்தனை சீட் கிடைத்திருக்கிறது, இது ஒரு பக்கம் பக்கங்களாக போய்கொண்டிருக்கிறது. ஆகையினால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த முறை முன்னெப்பதும் இல்லாத வகையிலே பல பரீட்சை நிலவியிருக்கிறது. இல்லை, அதிலே வந்து என்ன நடக்க போகிறது என்று சொல்லி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அதற்கிடையிலே வந்து எங்களுடைய விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம், இது எல்லாமே வந்து தமிழர்கள் தமிழ் நான்கு முனை போட்டிகள் நிலவியது, அதிலே வந்து இதில் யார் முன்னணியில் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லி உங்களோடு சேர்ந்து நாங்களும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. அமைதியாக இருக்கின்றார்கள். அமைதிக்கு பின் ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு நல்ல விடயம் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அமைதி அப்படியே அமைதியாகவே இருந்துவிட்டால் சிறப்பு, அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி என்பது அதுதான் எல்லோருடைய கோரிக்கை. குழந்தைகள், சின்ன குழந்தைகள் கூட மனதளவிலே பாவி, அதாவது ஒரு மன அழுத்தத்தினால் பாதிப்புக்கு உள்ளாக்கி விடுவார்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயப்படுகின்றார்கள். காரணம் இதில் ஏதாவது தோல்விகள் தொய்வுகள் வந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு நிறைய பேரிடம் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்கு தான் ஒருவித பயத்தையும் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். சரி, பார்க்கலாம் எல்லாம்.

அமுதலகான பாடல் அப்படியே இந்த பாடலிலே சொல்லப்படுகின்ற எல்லா விடயங்களுமே சொல்லப்பட வேண்டிய விடயங்கள் எல்லாமே பாடலிலே வளர்த்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். அதே நேரத்தில் வந்து என்னவென்றால், சிலருக்கு வந்து இப்போ நாங்கள் ஒரு விடயத்திலே வந்து வெற்றி பெறாமல் போய்விடுவோமோ என்ற ஒரு பயத்திலே வந்து ஒரு விதமான நடுக்கம், அதாவது கைகள் கால்கள் ஒரு பதட்டம் என்று சொல்வோம் இல்லை, நடுக்கம் பதட்டம் இது எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கிறதாம் இப்பொழுது. ஏனென்றால் இந்த தேர்தல் காரணமாக அதை வந்து கடுமையாக நிறைய யோசிக்கின்றார்கள். இதில் எப்படியாவது இவ்வளவெல்லாம் பேசிவிட்டு நாங்கள் இந்த போட்டியிலே தோற்று விடுவோமோ அப்படின்ற ஒரு பயங்கரமும் இருக்கிறது. ஆனால் இதற்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்படி இருந்தால்தான் அதை வெற்றியோ தோல்வியோ வருகின்ற பொழுது சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அதிக அளவிலே அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அதிகமாக சொல்லிவிட்டு தற்செயலாக ஏதாவது கொஞ்சம் குறைந்து காட்டிவிட்டால் கொஞ்சம் வாழ்க்கையிலே அதை இவ்வளவெல்லாம் சொல்லிவிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை. அதுதான் இதையும் செய்வதற்கு முன் சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். அதை செய்ததற்கு பிறகு நீங்கள் சொல்வதுதான் சிறப்பாக இருக்கும். அந்த இந்த மாதிரி மிக முக்கியமான கட்டங்களிலே மற்றும்படி நாங்கள் வலிமையாக பேசிக்கொள்கின்ற விடயங்கள் அதுவாக இருக்கலாம். மிக மிக ஒரு நாட்டினுடைய தலைமை வகிக்கின்ற ஒருவர்கள் வந்து மத்தியிலே நாம் இன்னும் ஒருவருக்கு ஒரு செய்தியை கடத்துகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதுவரை காலங்களிலும் இல்லாத ஒரு பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போலீஸ் நாளை பாதுகாப்புக்காக போடப்பட்டிருப்பதாகவே வருகின்ற செய்திகளின் ஊடாக சொல்லப்படுகின்றது. அது எப்படி சொல்வது, இந்த வாக்கு என்கின்ற இடங்களிலே வந்து பலதரப்பட்ட போலீஸார்கள் பணியிலே இருக்கின்றார்கள். முக்கியமாக 100,000 மேற்பட்டவர்கள் நாளை கடமையிலே இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விடயம். ஏனென்றால் பிரச்சனைகள் எதுவும் வந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு பாதுகாப்புக்காகவே அதிகமான பாதுகாப்பு படையினர் இராணுவத்தினர் இந்த மாதிரியெல்லாம் இந்தியாவிலே வந்து 100,000 மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்போடு தான் நாளைய முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது ஆங்காங்கே அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சில சில பகுதிகளிலே வந்து கூடுதலான பாதுகாப்பு மையங்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இடங்களில் எல்லாமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு பக்கத்திலே வந்து அதே நேரத்தில் செயல் அந்த முழுமையாக முடிவுகள் பெறப்படுகின்ற நேரங்களில் ஆங்காங்கே குழப்பங்கள் வருவதற்கு, இப்போ நேற்று முன்தினம் கூட விஜய் கட்சியை சார்ந்தவர்களோடு மற்றவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்ற சம்பவங்கள், காயப்பட்டவர்கள், இப்படி பலதரப்பட்ட சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே பதிவாகி இருக்கிறது. ஆகையினால் இந்த வருடத்திலே முதல் முறையாகவே இத்தனை பணியாளர்கள், இத்தனை இராணுவத்தினர், இத்தனை போலீசார் எல்லாருமே வந்து பாதுகாப்புக்காக இந்தியாவிலே நாளை பார்வையிட இருக்கிறார்கள் அப்படின்றதில் இந்திய வரலாற்றிலே இந்திய தேர்தல் ஆணையம் இதை சொல்லியிருக்கிறது. அதாவது முன் எப்பொழுதும் இல்லாத பாதுகாப்பு முறைகள் எல்லாமே பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நாளை முடிவுகள் வரும் வரை. ஆனாலும் இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்தவர்கள் நாளை பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்களா அப்படின்னு சொல்லி, இது வந்து எப்படி இருக்கிறது என்றால் அங்கு இருக்கின்றவர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது, உலகமெங்கும் வாழ்கின்ற எல்லா தமிழர்கள் மத்தியிலும் வந்து இதில் யார் வந்தாலும் நாம் இப்போ அவர் வருவாரா இவர் வருவாரா அப்படி என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் நமக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது அப்படின்ற ஒரு விடயம், யார் வந்தாலும் நாம் வர வேண்டும் முதலிலே வெளியிலே நம்முடைய மனதை தைரியப்படுத்தி கொண்டு அப்படின்ற ஒரு சிந்தனையிலே மக்கள் மாற வேண்டும். அதைத்தான் எல்லோருமே சொல்லி இருக்கின்றார்கள். ஆகையினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வரை நீங்கள் நல்ல ஒரு மனிதராக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவர் வர வேண்டும் இவர் வர வேண்டும் என்று சிந்திப்பதை விட நீங்கள் வெளியிலே இந்த உலகத்தில் வருவது எப்படி அப்படின்ற ஒரு விடயத்திலே கூடுதலாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது எல்லாம் ஒரு நாள் ஆசைகள், அவர்கள் வருவார்கள் அதற்கு பிறகு அதை நாங்கள் மறந்து போய்விடுவோம் இல்லை. ஆனால் அதற்காக சண்டை பிடிப்பதோ இந்த மாதிரியான கட்சிகளுக்கு இடையிலே வருகின்ற மோதல்கள், மன ஒரு அழுத்தங்கள், சின்ன குழந்தைகளையும் அதற்குள் நிறைய பேரை சேர்த்து விட்டார்கள். அவர்கள் ஒரு பக்கம் விஜய் மாமா வர வேண்டும் இல்லை என்றால் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் தொடங்கியிருக்கின்றார்கள். தமிழர்கள் ஒரு பக்கம் சீமான் அவர் வராவிட்டால் ஐயோ நான்
அவர் தான் வருவார் என்று இப்படி போட்டியிட்டு இருக்கின்றேன் என்று அவர்கள் ஒரு பக்கம், இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே நாளை ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கப் போகின்றது. மே மாதம் 4ஆம் திகதி மறக்க முடியாத ஒரு நாளாகவும் இருக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆகையினால் எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கப் போவது கிடையாது. அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த இருக்கின்றவர்கள் இனி வருகின்ற காலங்களில் இருந்தவர்களே வந்தால் கூட இப்போ நிறைய கஷ்டப்பட்டு விட்டார்கள். இல்லை, நீ அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, உன் குடும்பத்திலே இப்படி இருக்கின்றது, அப்படி இருக்கிறது. அப்போ அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாத ஒரு மனிதனாக வாழ்வது எப்படி அப்படி என்பதில் அவர்கள் கூட அவர்களுடைய முறைகளை மாற்றி யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் நாளைய பொழுது இன்னும் நிறைய விடயங்கள், சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் அப்படியே பார்க்கலாம் என்று கேட்டுக்கொண்டு நாங்களும் விடைபெறுகின்ற நேரமும் நெருங்கிவிட்டது. நேரம் என்று ஞாயிற்றுக்கிழமை. ஆகையினால் நீங்களும் சந்தோஷமாக எல்லோரும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் எப்பொழுதுமே காலை பொழுதில் அடிக்கடி நிகழ்ச்சிகளை கேட்போம். ஞாயிற்றுக்கிழமை டீ டைம் ஊடாக இணைந்து கொள்வது, இந்த நேரத்திலே சில விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வது, மீண்டும் நாளை காலை பொழுதிலே வந்து பூபாலராகம் வணக்கம் ஐத்தமலோடு நிறைய விடயங்கள், ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நிறைய கேள்விகளுக்கான பதில்களோடு நாங்கள் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு 12 மணிக்கு செய்தி அறிக்கை தொடர இருக்கின்றது. அதே போன்று தொடர்ந்து வருகின்ற மனுத்தியாளங்கள் எல்லாமே உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வருகின்ற நல்ல பாடல்களோடு நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். நல்லது நேர்களே, மீண்டும் நாளை காலை பொழுதில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் உமாராஜ். நன்றி, வணக்கம்.

24 மணி நேரமும் மனதுக்கு பிடித்த பாடல்களோடும் உடனுக்குடன் வரும் செய்திகளோடும் எப்பொழுதும் இணைந்திருப்போம். அழகு தமிழ் வானொலி, ஐ தமிழ் FM 102.9.

0: ஐத்தமிழ் FM செய்திகள்.
1: ஐத்தமிழ் FM இன் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் என் ஷைலி பிரேம்.
0: தலைப்புச் செய்திகள்.
1: ஆர்மீனியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மாக்கானே. காலி சிறையில் துப்பாக்கிச்சூடு. ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் நாட்டுக்கு வருகை. இலங்கையில் இலத்திரனியல் சிகரெட்டுகளுக்கு தடை. விஜயை முன்வைத்து பல சூதாட்டங்கள் நடக்கின்றன, திருமாவளவன் விமர்சனம். இங்கிலாந்து பிரிஸ்டல் நகரில் வெடிவிபத்து, இருவர் உயிரிழப்பு.
0: கனேடிய செய்திகள்.
1: பிரதமர் மாக்கானே ஆர்மீனியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் நிலையில் காகசஸ் பிராந்தியத்தில் கனடாவின் ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என வெளிநாட்டு கொள்கை நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ஆர்மீனியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ளும் இரண்டாவது கனேடிய பிரதமராகவும் மாக்கானே பதிவாகியுள்ளார். பிரதமர் மாக்கானியின் இந்த பயணம் கனடா மற்றும் ஆர்மீனியாவுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதோடு தென்காகசஸ் பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் ஜனநாயக ஒத்துழைப்பு தொடர்பான விவாதங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் ஆர்மீனிய பயணம் தற்போது சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் பிரதமர் மாக்கானே எரோவன் நகரில் நடைபெறும் 8வது ஐரோப்பிய அரசியல் கம்யூனிட்டியில் பங்கேற்க உள்ளதோடு ஐரோப்பிய மற்றும் கூட்டணி நாடுகளும் இதில் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்வது இலங்கை செய்திகள்.
1: காலி சிறைச்சாலையினுள் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. சிறைக்குள் இருந்த இரண்டு கைதிகள் தப்பியோட முற்பட்ட நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளால் இத்துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் காயமடைந்த கைதி கராபிட்டிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் மிக்கேல் முராஷ்கோ உட்பட 7 பேர் கொண்ட குழு ஒன்று இன்று காலை இலங்கையை வந்தடைந்தது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சிறப்பு விருந்தினர் வரவேற்பு வழக்கத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருதா சாந்தா அபேசேன, சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க மற்றும் பணிப்பாளர் அனில் சமரநாயக்க மற்றும் இலங்கைக்கான ரஷ்ய நாட்டின் தூதர் லெவன் ஜகரியன் ஆகியோரினால் இந்த குழுவினர் வரவேற்கப்பட்டனர். ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் மிக்கேல் முராஷ்கோ உள்ளிட்ட தூதுக்குழுவினருடன் ஒரு சுருக்கமான கலந்துரையாடலும் நடைபெற்றது. ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை வந்துள்ளனர். இந்த பயணத்தின் போது ரஷ்யாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுகாதாரத்துறையில் உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவது தொடர்பாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜயதீசவோடு ஒரு விசேட கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு விவகாரங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்தோடு ஒரு விசேட கலந்துரையாடலை நடத்தவும் தூதுக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். ரஷ்ய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நாளை கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தை பார்வையிடவும் இலங்கை மற்றும் ரஷ்யாவின் சுகாதார அமைச்சகங்களுக்கிடையில் புரிந்துணர்வுகளை எட்டவும் திட்டமிட்டுள்ளனர். இந்த பயணத்தின் போது ரஷ்ய சுகாதார அமைச்சரும் அவரது குழுவினரும் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ நிபுணர்களின் பயிற்சிகள் மற்றும் கல்விசார் ஒத்துழைப்பு, ஆயுர்வேத மருத்துவம், டிஜிட்டல் மயமாக்கல், சுற்றுலா சுகாதார சேவைகள் உள்ளிட்ட சுகாதாரத்துறையின் முக்கிய பிரிவுகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக சுகாதார சேவையின் ஒவ்வொரு துறையுடனும் கலந்துரையாடல்களை கருத்து பரிமாற்றங்களையும் நடத்த திட்டமிட்டுள்ளனர். ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிக்கேல் முராஷ்கோவும் அவரது குழுவினரும் தங்களது 3 நாள் விஜயத்தை முடித்துக் கொண்டு மே 5 திகதி அன்று இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளனர். இலங்கையில் இலத்திரனியல் சிகரெட்டுகளை முழுமையாக தடை செய்ய அரசாங்கம் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளவுள்ளது. புகையிலை மற்றும் மதுபானம் மீதான தேசிய அதிகார சபையின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க இது குறித்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். இதன்படி 2010 பின்னர் பிறந்தவர்கள் தமது வாழ்நாளில் சிகரெட் அல்லது புகையிலையை கொள்வனவு செய்ய முடியாத அளவு சட்டங்கள் திருத்தப்பட உள்ளன. புகையிலை சார்ந்த பொருட்களை கொள்வனவு செய்யும் போது வாடிக்கையாளரின் அடையாள அட்டையை பரிசோதித்து அவர் 2010 முன்னர் பிறந்தவரா என்பதை உறுதி செய்யும் அதிகாரம் விற்பனையாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்த 120 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தை மீறியமை, இணையவழி குற்றங்களோடு தொடர்புடையமை போன்ற சந்தேகத்தின் பேரில் ராஜகிரியவில் உள்ள மத வழிகடு வீதி அருகில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 10 கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள கணினிகள் மற்றும் உபகரணங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பாரிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கிருப்பத்குடியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியில் மடிக்கணினி மற்றும் அதனுடன் தொடர்புடைய உபகரணங்கள் அடங்கிய பையொன்று காணாமல் போனமை தொடர்பில் பெண் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது பையை பொருட்கள் வைக்கும் இடத்தில் ஒப்படைத்துவிட்டு டோக்கன் பெற்ற நிலையில் பொருட்கள் வாங்கிவிட்டு திரும்பிய போது அந்த பை காணாமல் போனதாக சொந்தக்காரரான பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் கிருபத்குட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடளித்துள்ளார். இந்த நிலையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் பெண் ஊழியரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் மாத்தறையின் மெரிச பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. குறித்த மடிக்கணினி சுமார் 2,65,000 ரூபாய் மதிப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுக்குருந்தை கடலில் இன்று நீராடச் சென்ற ஒருவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளதாக கள்ளுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். 55 வயதான நபரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். இன்று மாலை 5:30 அவரது பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிலரோடு கடற்கரைக்கு வந்தபோது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காணாமல் போன நபரை தேடும் பணிகளில் அப்பகுதி மக்களும் போலீசாரும் இணைந்து ஆரம்பித்துள்ளனர்.
0: அடுத்து இந்திய செய்திகள்.
1: விஜயை முன்வைத்து பல சூதாட்டங்கள் நடைபெறுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சனிக்கிழமை வெளியிட்ட காணொலி பதிவில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட சில தொகுதிகளில் சில விசிக பொறுப்பாளர்கள் சிறப்பாக பணியாற்றவில்லை என்ற தகவல் தனக்கு வந்துள்ளது. அது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் இந்த தேர்தலில் விசிகவினர் சிறப்பாக பணியாற்றியதாக கூட்டணி கட்சித் தலைவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து தெரிவித்தனர் என்று குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளதாவது, நான் வெளியிட்ட வீடியோவில் நிறைய இடங்களில் விசிகவினர் பணியாற்றவில்லை என்று நான் கூறவில்லை, சில இடங்களில் என்றுதான் கூறினேன். அது எங்கள் கட்சி தொண்டர்களை நெறிப்படுத்துவதற்காக தெரிவித்த ஒரு கருத்து. ஓரிரு தொகுதிகளில் உட்கட்சி பிரச்சினை காரணமாக அவ்வாறு செயற்பட்டார்கள் என்று சொன்னேன். திமுக கூட்டணிக்காக எங்கள் கட்சி தோழர்கள் ஆற்றியிருக்கிற பணி என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது. இது திமுக கட்சிக்காரர்கள் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார்கள், என்னிடம் சுட்டிக்காட்டியும் இருக்கிறார்கள். சில இடங்களில் என்று நான் கூறியதை ஊதி பெரிதுபடுத்துகிறார்கள். திமுக கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை, அவர்களின் கனவு நனவாகவில்லை, அவர்களின் ஆசையில் மண் விழுந்துவிட்டது. திமுக கூட்டணியை சிதறடிக்க முயற்சித்தார்கள். அத்தனை சதிகளையும் முறியடித்த கட்சி விசிக. விஜயை முன்வைத்து பல சூதாட்ட காய்களை நகர்த்துகிறார்கள். பாஜக ஆதரிக்கும் வட இந்திய நிறுவனங்கள்தான் அதிமுக கூட்டணிக்கு முன்னிலை என தெரிவித்துள்ளது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் ஏகோபித்த ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே எங்கள் கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும், திமுக ஆட்சி தொடரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்து நாட்டின் தெற்கே பிரிஸ்டல் நகரில் ஸ்டர்ன்கோட் வீதியில் உள்ள வீடு ஒன்றில் இன்று 3 மணியளவில் திடீரென்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக சமர்செட் போலீசார் தெரிவித்துள்ளனா். குறித்த வெடிவிபத்திற்கான காரணம் பற்றி இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. சம்பவம் பற்றி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் தீவிர விசாரணைகள் நடந்து வருகின்றன. அந்த பகுதியை போலீசார் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ஆர்மீனியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மாக்கானி, காலி சிறைச்சாலையில் துப்பாக்கிச்சூடு. ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் நாட்டுக்கு வருகை. இலங்கையில் இலத்திரனியல் சிகரெட்டுகளுக்கு தடை. விஜயை முன்வைத்து பல சூதாட்டங்கள் நடக்கின்றன, திருமாவளவன் விமர்சனம். இங்கிலாந்து பிரிஸ்டல் நகரில் வெடிவிபத்து, இருவர் உயிரிழப்பு. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்திகளை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம்.

ஐதுமல்ல எஃப்எம்ல 102.9 அலைவரிசையில் பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேரம் இப்பொழுது மதியம் 1 மணி.

சூப்பரான ஒரு பாடலோடு அப்படியே நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைய நாளில் வந்து சிறப்பான பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக தரக்கு நானுமே தயாராக இருக்கேன். நம்ம லைவ் என்ற எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் நிகழ்ச்சிக்குரிய ஒரு போஸ்ட் போடப்பட்டிருக்கேன். அந்த போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு பயணிக்கிறதுக்கு நானுமே தயாராக இருக்கேன். கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிற அன்புக்குரிய உறவுகள் தாராளமாக கால் பண்ணி பேசலாம். 514-584-102-9 என்ற இலக்கங்களுக்கு மொன்றியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கால் பண்ணலாம். 416-584-102-9 என்ற இலக்கங்களுக்கு டொரண்டோ வாழ் சொந்தங்களும் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புது திரைப்படங்கள், பழைய திரைப்படங்கள் சொல்லி எல்லா திரைப்படங்கள் பற்றியும் இன்றைய நாளில் வந்து பேசப்படும். அதில் முக்கியமான ஒருத்தர் பற்றி இன்றைய நாளில் பேச போகிறோம். நம்ம நிகழ்ச்சியில் மனோபாலா இயக்குனர் நடிகரான மனோபாலா பற்றியும் இன்றைய நாளில் வந்து பேச போகிறோம். இன்றைய நாள் வந்து அவர் வந்து நம்மளை எல்லாரையும் விட்டு வந்து அவர் இல்லைனாலுமே கூட அவருடைய திரைப்படங்கள், அவருடைய அவர் நடித்த அந்த அவருடைய நடிப்பெல்லாமே வந்து பார்க்கும்போது, அவருடைய கேரக்டர்லாம் பார்க்கும்போது அடடா இவரா அப்படின்ற அளவுக்கு வந்து நம்மளை வந்து அவர் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கும். அவர் வந்து இயக்கிய திரைப்படங்கள் என்னென்ன, அந்த திரைப்படங்கள் பற்றி எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம். ஆக இதெல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்தும் நீங்கள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். பிடிச்ச பாடல்களையும் கேட்கிறதுக்கு நீங்க இந்த பக்கமா அப்படியே வந்தீங்கன்னா சரி, 077-84-52-01-4 என்றவங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கும் நீங்க இங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கா அப்படின்றத வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். சரி, இப்ப அண்மையில வந்து புது திரைப்படங்கள்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம், எதிர்பார்த்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம், கர திரைப்படம். இந்த திரைப்படம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு இதோ வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சீக்கிரமா இந்த திரைப்படம் வந்து தந்துட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அடுத்த கட்டமாக இன்னும் என்னென்ன திரைப்படங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க. ஆக அதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து பேச போகிறோம். கர திரைப்படம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு பாடலை தொடர்ந்து நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆக சூப்பராக வந்து அப்படியே நிகழ்ச்சியை வந்து கேளுங்க, பிடிச்ச பாடல்களையும் கேளுங்க. உங்களுக்காக பாடல்கள்லாம் தரக்கு நானுமே தயாராக இருக்கேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அழகான பாடல், இந்த பாடலை கேட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: நேரம் இப்பொழுது மதியம் 1:16.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 5147574969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு May 10 வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் May 10 மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
2: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
4: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
2: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
4: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
2: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூட் ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
5: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு?
6: கிடைக்கும்
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
7: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
8: சா, இன்றைக்கு சாப்பாடு அவ்வளவு அட்டுமையா இருக்குது.
9: இருக்காதா பின்ன? நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
10: இதென்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேண்டுறீங்களே?
9: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால்ல இருக்கிற V&Watt சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினான்.
10: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போலண்டு.
9: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால்ல இருக்கிற V&Watt சூப்பர் மார்க்கெட்ல வாங்கலாம்.
1: புதிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள், அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டுறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே V&Watt, 4919 Boulevard, North Dam, Laval.
2: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
1: தொடர்புகளுக்கு 450
6: 5052622. மாஷி வியல்வார் 7700 February மோன்றியல் 5375 புளுவார்ட் ஹென்றி புரோசா மோன்றியல் நோர். ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு பிஎன்ஆர் சூப்பர் மாஷே. செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மோன்றியலில் 102.9 அலைவரிசையில்

0: பாடலை தொடர்ந்து அப்படியே நம்ம வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சரி, ஓகே, சூப்பரான ஒரு பாடல் வந்து கேட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா? சரி, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு உங்களுக்காகவே, நீங்களும் கேட்டு ரசிக்கணும்னா நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கணும். சரி, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற படம் வந்து கர திரைப்படம். வேர்ல்ட்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் வந்து தயாரித்த ஒரு திரைப்படம். நம்ம விக்னேஷ் ராஜாவுடைய இயக்கத்தில் தனுஷ், மமிதா, கே எஸ் ரவிக்குமார், சுராஜ் வெஞ்சராமோடு, ஜெயராம்னு சொல்லி இவங்க எல்லோருமே நடித்த ஒரு திரைப்படம் தான். ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில் இந்த திரைப்படம் ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியாகி இருந்துச்சு. அதாவது இந்த படத்தில் வந்து உடனே எல்லா கதாநாயகனையும் மாசாக காட்டுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி காட்டியிருக்காங்கன்னா, ஒரு திருடனாக காட்டியிருக்காங்க. ஓட்டை பிரிக்கிறது, பூட்டை உடைக்கிறதுன்னு கொஞ்சம் சாதாரண திருடனாக இருந்த நம்ம தனுஷ் தந்தையோட தங்களுடைய நிலத்தில் புதைக்கிறதுக்கு தொடர்ந்து வந்து பேங்க் கொள்ளையில் எல்லாமே வந்து ஈடுபட்டுருக்காரு. அவர் வந்து போலீஸ்கிட்ட வந்து மாட்டினாரா இல்லை அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றது அந்த படத்துடைய கதையாக இருக்குது. அப்பா பாசம், விவசாயிகள் பிரச்சனை, பேங்க் கடன், திருடன் போலீஸ் விளையாட்டுன்னு சொல்லி அப்படியே எல்லாம் சேர்ந்த ஒரு திரைப்படமாக வந்து இந்த கர திரைப்படத்தை வந்து கொடுத்துருக்காரு இயக்குனர் விக்னேஷ் ராஜா. இவர் வந்து போர் தொழில் அப்படின்ற ஒரு சூப்பரான திரைப்படத்தையும் வந்து தந்திருந்தார். அந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது போர் தொழில் வந்து ஒரு பெஸ்ட்டான படமாக இருந்துச்சு. இதுவுமே ஓகே தான், ஆனால் கொஞ்சம் கலவையான விமர்சனத்தை பெற்ற ஒரு திரைப்படமாக இருக்குது. இதுலையுமே இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆகா, இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது வந்து இருக்குன்னு சொல்லலாம். அதாவது 1990களில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடக்கிற ஒரு கதையாக வந்து இந்த படத்துடைய கதையை வந்து சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் மழை பெய்யும்போது இந்த வங்கிகள் எல்லாமே வந்து கடன்லாம் கொடுப்பாங்க. டிராக்டர் வாங்கிய அந்த கடன் அதெல்லாம் திருப்பி செலுத்த முடியாமல் விவசாயிகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி தவிக்கிற ஒரு விவசாயியாக இதுவரையுமே பார்த்துடாத ஒரு கெட்டப்பில், இதுவரையுமே நடிச்சிடாத ஒரு உடல் மொழியில் தனுஷ்டைய அப்பாவாக நடிச்சிருப்பார் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார். அதுவும் அவரை பார்க்கும்போது ஆஹா, உண்மையாக அந்த ஒரு காலகட்டத்துக்கே நம்ம போன மாதிரி இருக்கும். தனுஷ்கும் நம்ம கே எஸ் ரவிக்குமாருக்குமான சீன்கள் எல்லாமே வந்து பக்காவாக வந்து பொருந்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில சீன்களில் வந்தாலுமே அவர் மனைவியாக வரக்கூடிய ஸ்ரீஜா ரவி நடிப்பும் யதார்த்தம்னு சொல்லலாம். திடீர்னு கே எஸ் ரவிக்குமார் வந்து இந்த படத்தில் வந்து இறந்துடுவார். பேங்க்ல வாங்கிய கடன் காரணமாக தங்களுடைய நிலத்தில் அவரை வந்து புதைக்க முடியாமல் போகிற ஒரு நிலை வந்து ஏற்படும். கடன் அடைக்கிறதுக்கு கடன் கொடுத்த பேங்க்கில் கொள்ளையடிக்க வந்து முயற்சிக்கிறாரு நம்முடைய தனுஷ். கதை இன்னுமே வந்து அந்த இடத்துல தான் வந்து அதிகளவாக வந்து சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே சூப்பராக வந்து இந்த கதையை வந்து இன்னும் கொண்டு போய்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது, அது சம்மந்தமாக இன்னும் பேச போகிறோம். நீங்களும் வந்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வந்து கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த பக்கமாக வந்து நீங்கள் பாடல்களையும் விரும்பி கேட்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ஐதவன் லைவ் என்றங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் நிகழ்ச்சிக்கூடிய ஒரு போஸ்ட் போடப்பட்டிருக்கு. அந்த போஸ்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை நிகழ்ச்சியெலாம் இணைத்து கொள்வேன். 514-584-109 என்ற இலக்கங்களுக்கு ஒன்றியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கால் பண்ணி பிடிச்ச பாடலை கேட்கலாம். 416-584-109 என்ற இலக்கங்களுக்கு டொரண்டோ வாழ் சொந்தங்களும் கால் பண்ணி பாடலை சீக்கிரமாக வந்து கேளுங்க. கர திரைப்படம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் வந்து அப்படியே பேச போறோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து நேரத்தை பார்க்கலாம். நேரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில பாடல்களை வந்து இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டிருக்காங்க. தவன் நாயகன் அன்பான வணக்கத்தோடு இணைந்திருக்காரு. அவரையும் அப்படியே அன்பா வரவேற்று கொண்டு இப்போ நம்ம நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்பொழுது 1:30 PM.
1: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
2: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமில் மொபைல் ஆப்,
1: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமில் ரேடியோ மொபைல் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு. தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9.

கேட்டுட்டு இருக்கீங்க பாக்ஸ் ஆஃபீஸாக. நீங்கள் வந்து கேட்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய பாடல்களும் அப்படியே உங்களுக்காகவே இருக்குது. அந்த பாடல்கள் எல்லாமே வந்து கேட்டு ரசிக்கணும்னா நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருக்கணும். சரி, கரை திரைப்படம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆரம்ப காட்சி முதல் கடைசி வரைக்குமே வந்து தன்னுடைய கேரக்டருடைய தன்மையை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரியே நடிச்சிருப்பாரு நம்முடைய தனுஷ். அந்த திரு ட்ரெஸ் சீனாக இருக்கட்டும், அடி வாங்குற சீனாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிற சீனாக இருக்கட்டும், இதெல்லாமே பக்காவாக திட்டம் போட்டு அவர் வந்து பேங்கை கொள்ளையடிக்கிற சீனில் எல்லாமே வந்து நம்மளை மிரட்டி இருப்பார்னு தான் சொல்லணும். ரொம்ப இயல்பாக வர்றதால பல இடங்களில் ஹீரோயிசம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரெண்டு இடங்களில் மட்டும் அவருடைய ரசிகர்கள் வந்து கைத்தட்டுற விசில் அடிக்கிற அளவுக்கான சில இடங்களில் வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு மாஸ் ஹீரோவை தேசிய விருது வாங்கிய நடிகரை இப்படியா பயன்படுத்தியிருக்கீங்க டைரக்டர் சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது அதுக்கு அடுத்த நிலையில் நம்முடைய கதாநாயகியை பற்றி பேசியே ஆகணும். மமிதா இவங்க வந்து ஒரு கிராமத்து பெண்ணாக நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதை தாண்டி இந்த படத்தில் இவங்களை பார்க்கும்போது ரொம்பவே நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தியிருப்பாங்க. ஒரு ரெண்டு எமோஷ்னல் சீன்கள்லையுமே அவங்க வந்து நம்மளை வந்து கவர்ந்துருவாங்க. ஆனாலுமே அவங்க இயக்குனர் வந்து இன்னுமே அவங்கள நல்லா பயன்படுத்தியிருக்கணுமே, ஆனால் வீணாக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லலாம். தனுஷ பிடிக்கிற தவிக்கக்கூடிய அந்த போலீஸ் எல்லாமே

ரொம்ப வேகமா இவருக்காக கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த படத்துல வந்து போலீஸ் எல்லாமே நடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கமெடி கலந்த ஒரு உடல் மொழியோட வந்து ரசிக்கிற அளவுக்கு வந்து ஒரு சிலருடைய கேரக்டர் வந்து இந்த படத்துல இருக்கும். கொஞ்சம் அலட்டலாவும் இந்த திரைப்படத்துல வில்லத்தனம் இருக்க மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் நடக்க தியேட்டரே வந்து கைத்தட்டுற அளவுக்கு இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி ஒரு நடிப்பு வந்து அந்த அதுல வந்து இந்த படத்துல ஒரு சில கேரக்டர்கள் வந்து சிறப்பாக நடிச்சு தனுஷ்டைய உறவினரா வரக்கூடிய நம்முடைய கருணாஸ், வயதான ஒரு விவசாயியா வரக்கூடிய எம் எஸ் பாஸ்கர், அவங்க நம்ம மனசுல அப்படியே நிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். தனுஷ்டைய நண்பனா திருடனா வரக்கூடிய பிருத்திவியும் சில இடங்கள்ல நம்மளை வந்து அப்படியே கவர்ந்துடுறாருன்னு சொல்லலாம். இவன் இந்த படத்துல இயக்குனர், அதாவது இவர் போர்த்தொழில் படத்தை இயக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த படத்தை போய் பார்த்தா இவர் என்ன இப்படியெல்லாம் செய்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த விவசாயியுடைய கடன், அப்பா பாசம், கொள்ளை இப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருந்தாலுமே படம் வந்து கொஞ்சம் மெது மெதுவாக அப்படியே போகிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படத்துக்கான திரைக்கதை, தனுஷ் மாதிரியான நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சீன்கள் எல்லாமே படத்தில் ரொம்பவே மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷனுடைய கண்ணம்மா பாடல் வந்து நம்ம மனசில் இருக்கு. அந்த பாடல் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பாடல் நமக்கு வந்து அந்த பின்னணி இசை வந்து கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கரை நம்ம ஸ்டைலில் ஒரே வரல சொல்லணுன்னா, வறட்சியான ராமநாதபுரத்தில் ஒரு கதை நடக்குது, படமும் கொஞ்சம் வறட்சியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆக அடுத்த முறை வந்து இன்னுமே நல்ல கதைக்களத்தில் நல்ல மாதிரி வந்து இயக்குனர் வந்து படத்தை தருவாராக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் அதைத்தான் பெரிய அளவாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த முறை என்னென்னா இப்படி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. கரை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து ஒரு மிரட்டுற அளவுக்கு வரும், சூப்பரான ஒரு படமாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு ஒரு பெரியளவான ஒரு தோல்வியை தந்த ஒரு திரைப்படமாக இந்த படம் இருக்குன்னு சொல்லலாம். ஆக நீங்களும் ஒரு தடவை இந்த படத்தை வந்து பாருங்கள், பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு அழகான காதல் பாடலை தான் கேட்க போகிறோம். வாங்க அந்த பாடலை கேட்டுட்டு வரலாம்.

0: நேர்மை பொழுது மதியம் 1:45.
1: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக் கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக் கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: Fish Cartel, இலக்கம் 1581, Rue Gentilon East, Montreal, Fabry Metro, அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
3: இன்றைக்கு சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்குது.
4: இருக்காதா பின்ன, நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
5: இது என்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வேண்டின இடத்தை விட்டுட்டு வேறொரு இடத்துல வேண்டுறீங்களே?
4: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால்ல இருக்கிற V&Watt சூப்பர் மார்ஷேல வாங்கினான்.
5: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போல.
4: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால்ல இருக்கிற V&Watt சூப்பர் மார்ஷேல வாங்கலாம்.
2: புதிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள், அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டு இறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே V&Watt, 4919 Boulevard, North Dam, Laval.
4: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
2: தொடர்புகளுக்கு 450-505-6222. மாஷே V&Watt, 7700 Fabry, Montreal, 5375 Boulevard, Henry Brosa, Montreal North. ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு V&Watt சூப்பர் மார்ஷே.
1: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
6: வாங்கினது இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
2: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
7: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
2: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
2: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
2: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-757-4969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
8: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
9: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
8: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
2: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 extension 104.
7: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
10: உங்கள் பயணத்தின் தோழனாய் என்றும் ஐ தமிழ் FM 102.9.
11: என்ன நண்பா,

ஐதமல் எஃப்எம்ல 102.9 தான் வரிசையில் கட்டுட்ருக்கீங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போ நிகழ்ச்சியில் இணைந்து அசூர்தீன் வந்து ஒரு அழகான பாடலை கட்டிருக்காரு. அவருக்காக இப்போ அடுத்த பாடலை நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம்.

9.9 அலைவரிசையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் சரி ஓகே, முக்கியமான திரைப்படங்கள் பற்றி எல்லாமே வந்து பேசிட்டு இருக்கோம். கர திரைப்படம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். இப்போ அடுத்ததா மற்றும் ஒரு திரைப்படம், பேட்ரியாட் என்ற ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து ஹான்டோ ஜோசப் ஃபிலிம் கம்பெனி வந்து தயாரிச்சிருந்ததோடு மகேஷ் நாராயணன் வந்து இந்த படத்தை இயக்கியிருந்தார். இதில் நடித்தவங்க மம்முட்டி, மோகன்லால், நயன்தாரா, ஃபகத் ஃபாசில், குஞ்சாக போபன், ராஜு மீனன், ரேவதி, தர்ஷனா ராஜேந்திரன், கிரேஷ் சென்டனி, ஜிஃப்தா, இவங்க எல்லோருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. சுஜின் ஷியாம் வந்து இந்த படத்துக்கான இசையை வந்து வழங்கியிருந்ததோடு இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 3 மணித்தி ஆளும்னு சொல்லலாம். மே 1ஆம் தேதி இந்த ஒரு திரைப்படம் வந்து திரைக்கு வந்துருந்துச்சு. அதாவது ராணுவத்தில் வந்து இந்த முறைகேடான நடவடிக்கைகளாலையும் துரோகத்தாலையும் ஈடுபடக்கூடிய அதிகாரிகளை கண்டுபிடிக்கிறது பெரிஸ்கோப் என்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதை வந்து இந்த ஒரு இந்த மாதிரியான நபர்களை வந்து கண்டுபிடிக்கிறது. இதில் இதன் செயற்படுத்துகிற உரிமையை வந்து தன்னுடைய மகன் நடத்துகிற நிறுவனத்துக்கு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பெற்றுத்தாராரு அமைச்சர் ராஜு மேனன். ஆனால் தந்தையும் மகனும் சேர்ந்து அதை சில அமைச்சர்கள், நாட்டின் முக்கிய புள்ளிகள் எல்லாமே தொலைபேசி மற்றும் சோசியல் மீடியா நெட்வொர்க்கை கண்காணிக்கிறதுக்காக வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்படி இதை பயன்படுத்தும் போது இதில் சந்தேகம் அடைகிற இராணுவ அமைச்சரான ரேவதி தனக்கு பல வருட காலமாக இந்த அறிவியல் நுட்ப ஆலோசனை அதிகாரியாக இருக்கிற மம்முட்டிகிட்ட வந்து இது சம்பந்தமான உண்மை எல்லாமே வந்து சொல்லி இந்த ரிப்போர்ட் இது பற்றி நீங்கள் வந்து தேடி எனக்கு ஒரு ரிப்போர்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து நம்ம மம்முட்டிகிட்ட வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அவருடைய அடுத்த ஓரிரு நாளில் இந்த இயற்கை மரணம் போல மர்மமாக வந்து இவர் வந்து இறக்கிறாரு. மம்முட்டிகிட்ட இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் பற்றி தெரிஞ்சு கொண்ட இன்னொரு உயர் அதிகாரி ராஜு மேனன்ட்டையும் அது தொடர்பான உண்மையும் வந்து சொல்ல மம்முட்டிய ஒரு தீச துரோகி போல குற்றம் சாட்டி அவரை கைது செய்ய ராஜு மேனன் வந்து முயற்சிக்கிறாரு. ஆனால் அவருக்கு இந்த விஷயம்லாம் வந்து தெரியாத மாதிரி ஒரு மாதிரி லண்டனுக்கு வந்து தப்பிச்சு போயிடுறாரு நம்முடைய மம்முட்டி. இது அப்படியே வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படியே நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். இதில் வந்து யூடியூபராக மாறி அங்கிருந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து அறிவியல் சம்பந்தமான விழிப்புணர்வை வீடியோக்களை வந்து வெளியிடுவார் நம்முடைய மம்முட்டி. ஆனால் அங்கிருந்து அவரை வரவழைச்சு சிறையில் அடைக்கிற முயற்சியாக அதிகாரபூர்வமற்ற முறையில் மேற்கொள்வார் நம்ம ராஜு மேனன். அவங்களுடைய ஆட்கள் மம்முட்டியை அவரை அறியாமலே சிறைப்பிடிச்சு விமானத்தில் ஏற்றி கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய திட்டம் வந்து இதில் படித்ததான் மம்முட்டி இவங்களுடைய சூழ்ச்சியிலேருந்து தப்பிச்சாரா, தந்தை மகன் இவங்களுடைய மோசடியை அவரால் மக்கள்கிட்ட வந்து ஆதாரங்களோடு அம்பலப்படுத்த முடிஞ்சதா அப்படின்றதான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் இன்னுமே உங்களுக்காக வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இப்போ ஒரு அழகான பாடலை தான் நிகழ்ச்சியில் வந்து கேட்க போகிறோம். பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.

0: நேரம் இப்பொழுது மதியம் 2:16.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மனத்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம். நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை. 2026 புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
2: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா சூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், கரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
1: இவற்றுடன் 2-wheel luggage set of 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மார்ஷே லோரன், விலே சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627.
3: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10 வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10 மாலை 7 அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
4: இன்றைக்கு சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்குது.
5: இருக்காதா பின்ன, நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
4: இதென்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வேண்டின இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேண்டுறீங்களே?
5: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால இருக்கிற VN Mart சூப்பர் மார்ஷேல வாங்கினான்.
4: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போலண்டு.
5: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால இருக்கிற VN Mart சூப்பர் மார்ஷேல வாங்கலாம்.
1: புதிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள். அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டு இறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே VN Mart, 4919 Boulevard, Northdam, Laval.
2: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
1: தொடர்புகளுக்கு 450-505-6222. மாஷே VN Mart, 7700 ஃபெப்ரே மொன்றியல், 5375 Boulevard ஹென்றி புரோசா மொன்றியல் நோர். ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு VN Mart சூப்பர் மாஷே.
6: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
7: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
6: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
8: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
1: செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மொன்றியலில் 102.9 அலைவரிசையில்

0: ஐத்தமிழ் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் முக்கியமான திரைப்படங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். பேட்ரியாட் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படம் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த திரைப்படம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திரைப்படமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2008 வெளியான 20 என்ற திரைப்படம் வந்து இதுவரைக்கும் மலையாளத்தில் மிகப்பெரிய மல்டி ஸ்டார் படமாக இருந்து வரக்கூடிய ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த இடத்தை இப்போ வந்து பேட்ரியாட் திரைப்படம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்குது. மம்முட்டி, மோகன்லால், நயன்தாரான்னு சொல்லி நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கதும் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோங்கிறது அது மம்முட்டி தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதுலயுமே அவர் வந்து ஓய்வு பெற போற ஒரு அதிகாரியா வயதுக்கேற்ற வேடத்துல மம்முட்டி, அந்த மம்முட்டினா இதுதான் அப்படின்ற அளவுக்கு கச்சிதமா அந்த கேரக்டர்ல பொருந்தி அதுல வந்து நடிச்சிருக்காரு. அறிவியல் ரீதியா அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறதும், குறிப்பா அந்த வில்லன்கள் இப்போதைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரை முடக்க முயற்சிக்கிறது, இது போன்ற மாதிரியான டெக்னாலஜி வளர்ச்சி இல்லாத காலகட்டத்துல ராணுவத்துல தங்களுடைய தாங்க பயன்படுத்தின தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் சாகசங்கள் வந்து நிகழ்த்துறது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அடடா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்ஷன் காட்சிகளில் கூட கொஞ்சம் கூட குறை வைக்காம, குறிப்பாக ஆகாயத்தில் பறக்கிற இந்த விமானத்தில் எல்லாமே அவர் எதிரிகளோடு மோதுற காட்சி எல்லாமே வந்து ரொம்ப விறுவிறுப்பாக அப்படியே சூப்பராக போகுதுன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தை பார்க்கலன்னா தயவு செய்து நீங்களுமே வந்து பாருங்க. இந்த திரைப்படம் பற்றி இன்னும் நிறைய பேர், நம்ம ஃபகத் ஃபாசில்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு இல்லையா, அது பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். வாங்க இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்பொழுது 2:30.
1: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
2: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமிழ் மொபைல் ஆப்,
1: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமிழ் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
3: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

0: பயன்படுத்தி அப்பாவுடைய செல்வாக்குடைய உதவியோட இந்த டெக்னாலஜி எல்லாம் திருடி அதன் மூலமா வந்து ஆதாயம் தேடுற நினைக்கிற ஒரு மகனா இந்த திரைப்படத்துல வந்து சிறப்பா வந்து நடிச்சிருப்பாரு. அதே சமயம் அவருடைய ஆரம்பம் ஒரு விமான பைலட்டாக இருக்கிறதும் ஒரு கட்டத்தில் ஆகாயத்தில் சிக்கிக்கொண்ட அவரை மம்முட்டி காப்பாற்றுறதும் காட்சி கிட்டத்தட்ட 5 நிமிடங்களுக்கு மேலே நம்மளை வந்து அப்படியே இருக்கையிலேயே அமர்த்தி நம்மளை வந்து அந்த காட்சிகள்லாம் பார்க்க வைக்கிற அளவுக்கு வந்து தந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் ஒரு சில நேரங்களில் தடம் மாறி எதனால் இப்படியான ஒரு காரணத்துக்கு இப்படியான ஒரு விஷயத்துக்குள்ளே தள்ளப்பட்டுருச்சு அப்படின்றதையும் வந்து காட்டியிருக்கிறது கொஞ்சம் குறையாக இருக்கும். பதஸ்வாசியுடைய நண்பராக அப்படி நிறுவனத்தை கவனித்துக் கொள்ற முக்கிய பொறுப்புல நடிச்சிருக்கக்கூடிய போபன் வந்து ஃபகத் ஃபாசில விட அதிக காட்சிகள்ல வந்து வராரு. படத்துடைய கதையை நகர்த்துற பொறுப்பு மம்முட்டிக்கு அடுத்ததா இவர்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதை கச்சிதமா இவரும் வந்து செய்து முடிச்சிருந்தாரு. இந்த படத்துல நம்ம நயன்தாரா இவங்களை பத்தி நீங்க பேசவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. வழக்கறிஞரா நயன்தாரா வந்து வருவாங்க, இடைவெளிக்கு பிறகுதான் இவங்க வந்து வருவாங்க. சொல்ல போனா அவங்களுடைய அவரை பார்த்த பிறகுதான் அந்த படத்துல இருக்காங்களா அப்படின்ற ஒரு ஞாபகமே நமக்கு வந்து வரும். விரைவு விட்டு எண்ணி பார்த்தா மொத்தம் 4 காட்சிகள்ல 10 நிமிட நேரத்துக்குள்ள அதே சமயம் கிளைமேக்ஸ் வர தரிசனம் தந்து விட்டுட்டு போறக்கூடியவங்களா இந்த திரைப்படத்துல நயன்தாரா வந்திருப்பாங்க. இறுதி காட்சியில வந்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞரை ஒரு அதட்டல் போடும் போது மட்டும்தான் அறம் நயன்தாரா வந்து எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். அவ்வளவா முக்கியத்துவம் இல்லாத இந்த கதாபாத்திரத்துல நயன்தாரா எதுக்கு இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சாங்க அப்படின்ற ஒரு டவுட்டும் நமக்கு வர செய்யும். அந்த அளவுக்கான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். விடுதலை படத்துக்கு பிறகு மிரட்டலான இன்னொரு கேரக்டர்ல மத்திய அமைச்சரா ராஜு மேனன் வந்து இதுல வந்து நடிச்சிருக்காரு. இவருக்கும் இவருடைய மகன் பகத் ஸ்வாசிலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேரக்டருடைய பெயர்களை பார்க்கும்போது தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருவரை சொல்ற மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து தந்திருப்பானவங்க. ஆனாலுமே ஒரு ஹைடெக் வில்லத்தனத்தை ரொம்ப லாவகமா வெளிப்படுத்தி இருக்காரு நம்முடைய ராஜு மேனன். சரி, இந்த திரைப்படம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படியே நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். டெக்னாலஜி மூலமா தகவல்கள்லாம் எப்படி திருடப்படுது, மாணவர்களுக்கு இலவசமா கொடுக்கப்படுற லேப்டாப் போன்றவற்றுடைய பின்னணியில இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதற்கு பின்னால ஒளிஞ்சிருக்கக்கூடிய தொழில்நுட்ப மோசடி, இதெல்லாமே தொடர்பா விழிப்புணர்வு ஏற்படுத்துற விதமா இந்த படத்தை வந்து கொடுத்திருக்காரு மகேஷ் நாராயணன். படத்தை பார்த்துட்டு வரக்கூடிய ரசிகர்கள் நண்பர்களிடம் தாராளமா நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் செய்யற அளவுக்கான ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். பேட்ரியாட் திரைப்படத்துக்கு ரியல் சல்யூட் அடிக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு அட்டகாசமான திரைப்படம் தான் இந்த பேட்ரியாட் திரைப்படம். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து அப்படியே நேரத்தை வந்து பார்க்க போறோம். நேரம் இப்பொழுது 2:45.
1: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல் மொன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க இந்த கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
4: நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு 555 extension 104.
5: NAS Direct Insurance Limited.
6: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
7: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
6: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
7: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
6: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
8: இன்றைக்கு சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்குது.
9: இருக்காதா பின்ன? நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
10: இது என்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வேண்டின இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேண்டுறீங்களே?
9: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால்ல இருக்கிற VN-Watt சூப்பர் மார்ஷேல வாங்கினான்.
10: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போலண்டு.
9: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால்ல இருக்கிற VN-Watt சூப்பர் மார்ஷேல வாங்கலாம்.
6: புதிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள், அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டு இறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே VN-Watt 4919 Boulevard North Dam Laval.
7: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
6: தொடர்புகளுக்கு 4505-5625-6222. மாஷே VN-Watt 7700 ஃபெப்ரி மொன்றியல் 5375 Boulevard Henry Brosa Montreal North. ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு VN-Watt சூப்பர் மாஷே. தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில்.

ஒலிக்கின்ற இந்த இனிமையான பாடலோடு இன்றைய பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்த அத்தனை அன்புக்குரிய உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதற்காக கலையங்கத்தில் நிஷாந்த் துஜா வந்து உங்களை சந்திக்க வருவாங்க. அவங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு மீண்டும் உங்களை நாளைய தினம் மற்றும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரையில் அன்பு கலந்து வணக்கம் கூட விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆஜி ரினோ.

ஆயத்தமிழ் எஃப்எம்மின் அலைகளை இணைந்திருக்கிறீங்க. ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் என்பதுகளினுடைய அற்புதமான, நம்ம எல்லாருமே மறக்க முடியாது, நம்ம எல்லாருக்குமே பல ஞாபகங்களை மீட்டுத்தர பாடல்களோட இன்றைய தினம் நான் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியினுடாக நீங்களும் நிகழ்ச்சியில அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம். நீங்க மொன்ட்ரியல் இருந்தீங்க அப்படின்னா 514-584-102-9 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. நீங்க டொரண்டோவில் இருந்து அழைப்பினை ஏற்படுத்தணும்னா 416-584-102-9 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு பிடித்தமான எண்பதுகளின் பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்போ நம்ம ஒரு திரைப்படத்தை பத்தி தான் பேச போறோம். சத்யா அப்படின்னு ஒரு திரைப்படம் 1985 வெளியாகிருந்தது. அந்த திரைப்படத்துக்கு திரைக்கதை எழுதி நடித்து தயாரித்திருந்தார் கமல்ஹாசன் அவர்கள். இந்த திரைப்படத்துக்கு இசைஞானி அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. குறிப்பாக இந்த சத்யா திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த திரைப்படம் ஒரு ரீமேக் திரைப்படமாக தான் உருவாகி இருந்தது. அர்ஜுன் எனப்படுகிற ஒரு ஹிந்தி திரைப்படம் ஜாவேத் அக்தர் அவர்களால எழுதி சனி தியோல் மற்றும் டிம்பிள் கபாடியா இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த திரைப்படம் 1985 வெளியாகி இருந்தது. இதனுடைய ரீமேக்காக தான் 1988 சத்யா திரைப்படம் வெளியாகி இருந்தது. கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்புல வெளியாகிருந்த இந்த திரைப்படத்தை சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தன்னுடைய முதலாவது திரைப்படமாக இயக்கியிருந்தாரு. இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை பற்றி சொல்லும் பொழுது, இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களுமே பிரபல்யமான பாடல்களாக அமைந்திருந்தது. குறிப்பாக 1988 வெளியாகிய திரைப்படங்கள்ல அதிக வசூலை பெற்ற தமிழ் திரைப்படமாக இந்த சத்யா திரைப்படம் மாறியிருந்தது. அது மட்டும் இல்ல, இன்றளவிலையுமே இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள், இந்த திரைப்படத்துல ஒவ்வொரு பாடல்களுமே எப்படி உருவானது அப்படின்ற ஒவ்வொரு விஷயமுமே ரசிகர்களால, திரை ரசிகர்களாலையும் இசை ரசிகர்களாலையும் ஆராயப்பட்டு ரசிக்கப்பட்டு கொண்டுதான் வருது. தொடர்ந்து இந்த திரைப்படத்தை பத்தி பேசியாச்சு. அந்த திரைப்படத்துல இருந்து நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு பாடல் வருது, அந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை. 2026 ஆண்டு புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
1: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா ஷூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், தரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
0: இவற்றுடன் 2-wheel luggage set of 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மார்ஷே லோரன், விலே சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627. உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
0: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
0: தொடர்புகளுக்கு பானு 514-833-555 extension 104.
1: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
4: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
1: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
4: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
1: அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
0: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூட் ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
5: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல் மோன்ட்ரியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு, மே மாதம் 10 வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10 மாலை 7 அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மென்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
6: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

102.9 அலைகள் ஆயத்தமிழ் எஃப்எம் தரும் ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. என்பதுகளினுடைய சிறப்பான தரமான அற்புதமான இனிமையான பாடல்கள் உங்களுக்காக இப்போ வந்து கொண்டிருக்குது. இப்போ நீங்க கேட்ட பாடல் ஊரு விட்டு ஊர் வந்து திரைப்படத்திற்காக இசைஞானி இசையில் இசைஞானியே பாடியிருந்த பாடல தான் கேட்டிருந்தீங்க. இப்போ பாடல்கள் என்பதுகளில் இருக்கும் பொழுது அந்த 80 பாடல்களுடைய பாடல் வரிகள் ரொம்பவும் அற்புதமானவையாக இருக்கும். அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரவங்களை பற்றி பார்த்தோம்னா அவங்களுடைய திறமை அளப்பரிய ஒன்றாக இருக்கும். அப்படி 80களினுடைய ஒரு சிறந்த பாடலாசிரியர் மற்றும் கவிஞர் தான் பிறைசூடன். பிறைசூடனை பற்றி சொல்லணும்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியான விஷயமே அவர் ஒரு பாடல குறைந்த நிமிடங்கள்லேயே எழுதி முடிக்கக்கூடியவராக இருந்தார். இவர் பெரும்பாலும் இசைஞானி இளையராஜாவோடு நிறைய திரைப்படங்களில் பணியாற்றியிருக்கிறார். அதே சமயத்தில் MS விஸ்வநாதன் அவர்கள் இவரை கவிஞானி அப்படின்னு பெயரிட்டு பெருமைப்படுத்தி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவர் மிகவும் சிறப்பாக பாடல் எழுதுவதை பற்றி பேசக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். வானம் பாடி என்கிற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட வெவ்வேறு தமிழ் திரைப்பட பாடல்கள் எப்படியாக உருவாகியது என்பது பற்றியுமே பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட பிறைசூடன் அவர்கள் இசைஞானி இளையராஜாவோடு இணைந்து பணியாற்றிய ஒரு பாடல தான் அடுத்ததாக நம்ம கேட்க போறோம். உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அப்படின்ற திரைப்படத்திற்காக இசைஞானி இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடும் பாடல் பிறைசூடனின் வரிகளில் அடுத்து வருது கேட்டு மகிழுங்க.

0: நேரம் 3:32.
1: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
0: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐ தமிழ் மொபைல் ஆப்
1: பிளே ஸ்டோரில்.

சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக இசைஞான இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல தான் நீங்க இப்போ கேட்டிருந்தீங்க. இப்போ தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதிய இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அந்த வகையில 1992 புதிய இயக்குனர் குணசேக் கணேசராஜ் அவர்களுடைய இயக்கத்தில், அவருடைய எழுத்துல, வேதா அவர்களுடைய தயாரிப்புல வெளியாகிய ஒரு திரைப்படம் தான் சின்னத்தாயி. சின்னத்தாயி திரைப்படத்துல விக்னேஷ் மற்றும் பத்மஸ்ரீ முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல முற்றிலும் பெரிதும் பெயரிடப்படாத நடிகர்கள் தான் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்பட குழுவினரே ஒரு யங்கான குழுவினராக தான் அப்போ இருந்தாங்க. அப்போது இந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல்கள் வருது

என்றது மிகவும் பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்தை அனைவரும் போய் பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அவருடைய இசை அமைந்திருந்தது. இந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில அனைத்து பாடல்களுக்கும் வரிகள் எழுதியிருந்தார் கவிஞர் வாலி அவர்கள். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் கோட்டையை விட்டு அப்படின்னு ஒரு பாடல் அமைஞ்சிருக்கும். அந்த பாடல் மாயா மாலவ கவுளை ராகத்தில் அமைஞ்சிருக்கும். இப்போ நான் உங்களுக்காக ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியில் கொடுக்க போற இந்த பாடல், இந்த திரைப்படத்தில் ஏற்கனவே ஒரு டூயட் பாடலாகவும் அமைந்த ஒரு பாடலினுடைய ஒரு சோலோ வெர்ஷன் தான். குறிப்பாக சொல்லணும்னா கேஜே யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல் டூயட் வெர்ஷனாக இருந்தது. இப்போ சமீப காலங்களில் இந்த சமூக வலைதளங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட இந்த டிஜிட்டல் காலத்தில் இந்த பாடலினுடைய இன்னொரு வெர்ஷன் ட்ரெண்டாக மாறி இருக்குது. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய குரலில் நான் ஏரிக்கரை மீதி இருந்து அப்படின்ற பாடலை தான் அடுத்ததான் நம்ம ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம்.

0: நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை 2026 புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
1: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா சூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், தரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
0: இவற்றுடன் 2-wheel luggage set of 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மாஷே நூரன் விலை சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627.
2: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். மொன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10 வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10 மாலை 7 அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூட் ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
0: அனைத்துவிதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
5: நேஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
6: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: எதடா கேக்குற?
6: ஏய், இது விண்டோல போட்டுருக்க லைன்ஸும் ஷட்டர்ஸும் இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: ஓ, இதுதான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: Chai Blinds and Shutters. For more detail, 514-468-7424.
7: தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில் முன்

சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திற்காக இசை ஞானியின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்த பாடல் அது. குறிப்பாக இந்த திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் இந்த பாடலில் வழங்கப்பட்ட குரலானது ராதா ரவி, நடிகர் ராதா ரவி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இசை ஞானி அவர்களுடைய இசையில நிறைய திரைப்படங்கள் அவருடைய இசை திறமையை நம்ம எல்லாருமே வியந்து பார்க்கும் அளவுக்கு இருக்கும். குறிப்பாக 1980களுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு தனித்துவமான ரசிகர்கள் இருந்தாங்க. அதுவும் அவருடைய கவிதாலயாவினுடைய தயாரிப்புல இசை ஞானி இளையராஜா அவர்கள் நெற்றிக்கண் மாதிரியான திரைப்படங்கள்ல என்னதான் பணியாற்றி இருந்தாலுமே இயக்குனர் கே பாலச்சந்தரோடு இணைந்து இசை ஞானி பணியாற்றிய திரைப்படம், முதல் திரைப்படம் அப்படின்னா அது சிந்து பைரவி தான். சிந்து பைரவி திரைப்படம் தமிழ் சினிமாவிலேயே இசைக்கு தனித்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படமாக இன்றளவிலையும் பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த திரைப்படத்துல அமைந்திருக்கக்கூடிய அத்தனை பாடல்களுமே, ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு கர்நாடக ராகத்தினுடைய அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கும். அதிலும் இந்த திரைப்படத்துல அமைந்திருக்கக்கூடிய கலைவாணியே பாடலானது முற்று முழுதாக ஆரோகணத்திலேயே அமைஞ்சிருக்கும். இது இந்திய இசைத்துறையிலேயே ஒரு மிகவும் வியந்து பார்க்கும் விஷயமாக அமைந்திருந்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திரைப்படத்துல வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல இசை ஞானியின் இசையில அமைந்த ஒரு பாடல், கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் ஒரு டப்பாங்குத்து வகை பாடலாக அமைஞ்சிருக்கும். இந்த பாடல்ல இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாடலானது காப்பி எனப்படுற ராகத்துல அமைந்த பாடலாக இருக்குது. இப்போ உங்களுக்காக ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியில வருது அந்த பாடல், கேட்டு மகிழுங்க.

அடுத்த பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திற்காக இசை ஞானியின் இசையில் இசை ஞானி இளையராஜாவோடு இணைந்து எஸ் ஜானகி அந்த பாடல பாடியிருந்தாங்க. நீங்க 102.9 அலைகள்ல இணைந்திருக்கிறீங்க ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியோடு. இப்போ நம்ம முதல்ல கே பாலச்சந்தர் அவர்களும் இசை ஞானி இளையராஜா அவர்களும் இணைந்த முதலாவது திரைப்படம் பற்றி பேசியிருந்தோம், சிந்து பைரவி திரைப்படம். சிந்து பைரவி திரைப்படத்திற்கு பிறகு 1989 புது புது அர்த்தங்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்திற்காக இசை ஞானி இளையராஜா மற்றும் கே பாலச்சந்தர் அவர்கள் இணைகிறாங்க. இந்த திரைப்படத்துல ரஹ்மான் கதாநாயகனாக நடிக்கிறாரு. இந்த திரைப்படத்துல அவர் ஒரு பாடகர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அதனால இந்த திரைப்படமும் சிந்து பைரவி திரைப்படம் போலவே இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒரு திரைப்படமாக மாறுது. இந்த திரைப்படத்திலையும் இசை ஞானி இளையராஜா அவர்கள் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு ராகத்துல முக்கியமாக வைத்திருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு பாடலை கேட்க போறோம். இந்த பாடலுக்கும் சிந்து பைரவி ராகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த பாடலானது சிந்து பைரவி ராகத்துல அமைந்த பாடல். ஆனா இந்த திரைப்படம் தான் இசை ஞானி இளையராஜா அவர்களும் கே பாலச்சந்தர் அவர்களும் இணைந்த இறுதி திரைப்படமாக இருக்குது. என்ன காரணம்னா, இந்த புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்கான பாடல்கள் எல்லாத்துக்குமே இசையமைத்த பிறகு இந்த பாடல் இந்த திரைப்படத்திற்கான பின்னணி இசையை வழங்கும் பொழுது இசை ஞானி இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்திற்கான பின்னணி இசையை வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தை வெளியிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பின்னணி இசை அமைக்கிற தேவை அத்தியாவசியமாக இருந்திருக்குது. ஒரு ஸ்ட்ரைக்கின் காரணமாக தான் இசை ஞானி இளையராஜா அவர்கள் அந்த பின்னணி இசை வழங்குவது தாமதமாக அமைஞ்சிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கே பாலச்சந்தர் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னா, இதற்கு முன்னதாக வெளியாகக்கூடிய அவருடைய திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய பின்னணி இசையை இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசையாக பயன்படுத்தி இருந்தார். இந்த விஷயம் இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தவே இந்த திரைப்படம் புது புது அர்த்தங்கள் அப்படின்ற திரைப்படம் கே பாலச்சந்தர் அவர்களும் இசை ஞானி இளையராஜா அவர்களும் இணைந்த இறுதி திரைப்படமாக மாறியது. இப்போ நம்ம கேட்க போற கல்யாண மாலை அப்படின்ற இந்த பாடல் இசை ஞானி மற்றும் கே பாலச்சந்தர் இணைந்த இறுதி திரைப்படமான புது புது அர்த்தங்கள் திரைப்படத்துல சிந்து பைரவி ராகத்துல அமைந்த ஒரு பாடல். வாங்க கேட்டு வரலாம்.

0: எம்எஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு. மே மாதம் 10th வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10th மாலை 7 அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மென்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை. 2026 புதிய வரவுகள், தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
2: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா ஷூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், கரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
1: இவற்றுடன் 2-wheel luggage set of 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மார்ஷே லோரன், விலே சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627. உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம், கைரேகை, ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: தொடர்புகளுக்கு
5: 1-0-4. விண்டோல போட்டிருக்க லைன்ஸும் ஷட்டர்ஸும் இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: ஓ, இதத்தான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைன்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைன்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
6: Chai Blinds and Shutters. For more detail, 514-468-7424.
2: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காச்சல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
7: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

0: லலித பாடல் ஊரெல்லாம் உன் பாட்டு திரைப்படத்திற்காக இசைஞானின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்தார். நேரம் இப்பொழுது 4:30.
1: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
2: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
1: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு. நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை. 2026 புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
2: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா ஷூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், கரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
1: இவற்றுடன் 2-wheel luggage set of 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மாஷே நூரன் விலே சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627.
3: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

ஐத்தமிழ் எஃப்எம் அலைகள்ல இணைந்திருக்கிறீங்க. ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியோடு இசைஞானி இளையராஜாவினுடைய இசையில வந்த பாடல்கள்ல, குறிப்பாக இசைஞானிக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ராகங்களை வச்சு விளையாட்டுக்களை விளையாடி அழகான பாடல்களை கொடுக்கும் பழக்கம் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாடலை தான் அடுத்ததான் நம்ம கேட்க போறோம். இதுக்கு முன்னதாக இந்த 80களில் வந்த திரைப்படங்கள பற்றி சில விஷயங்கள் நான் பேசியாகணும். குறிப்பாக 80 காலப்பகுதியில் வந்த திரைப்படங்கள் பெரும்பாலும் வேலையின்மை திண்டாட்டம் பற்றிய கதைக்களங்களை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்கள் நிறைய வந்திருந்தது. அதுல குறிப்பாக 2 திரைப்படங்கள் ஒரே காலகட்டத்தில் வெளியாகியிருந்தது. ஒன்று இயக்குனர் கே பாலச்சந்திரன் அவர்களுடைய இயக்கத்துல, இன்னொன்று இயக்குனர் பாரதி ராஜா அவருடைய இயக்கத்துல வந்த திரைப்படம். கே பாலச்சந்திர அவர்களுடைய இயக்கத்துல வறுமை நிறம் சிவப்பு இடம்பெற்ற வெளியாகியிருந்தது. இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அவரோடு ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருந்தார். அதே சமயத்துல மறுபக்கம் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்துல வெளியாகிய திரைப்படம் நிழல்கள். நிழல்கள் திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த திரைப்படத்துல பெரும்பாலும் புதுமுகங்களே அறிமுகமாகியிருந்தாங்க. மணிமண்டன் அவர்களுடைய கதையில இந்த திரைப்படத்துல நிழல்கள் ரவி கதாநாயகனாக நடிச்சிருந்தார். இன்னும் நிறைய நடிகர்கள், சந்திரசேகர் இப்படி நிறைய பேர் திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல தமிழ் சினிமாவுடைய ஒரு மிக முக்கியமான பாடலாசிரியரும் அறிமுகமாக இருந்தார். அவர் தான் வைரமுத்து. வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல இந்த திரைப்படத்தில் அமைந்த இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்ற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல் அமைந்திருந்தது. இந்த பாடல் ஒரு மிக பெரும் பிரபல்யமான பாடலாக அமைந்திருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த நிழல்கள் திரைப்படத்துல இப்போ நம்ம ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போற பாடல் மாயா மாலவ கவுளை அப்படின்ற ராகத்தில் அமைந்த ஒரு அழகான பாடல். இந்த பாடலை பற்றி சொல்லும்

பொழுது இந்த பாடல் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் வார்த்தைக்கு அடிப்படையாக இந்த பாடலுடைய காட்சிகளையும் ரொம்ப அழகாக அமைத்திருப்பாங்க. குறிப்பாக இந்த பாடல் காட்சியில் வரக்கூடிய அந்த கதாநாயகி அவர்களுடைய அந்த முகபாவனை அந்த திரைப்படம் பார்த்தவர்களுக்கு இன்னும் கண்களுக்குள்ள அப்படியே இருக்கும். வாங்க பூங்கதவே தாழ்த்திற வாய்ப்பாடல கேட்டு வந்துடலாம்.

ஐத்தமிழ் எஃப்எம்ல இணைந்திருக்கிறீங்க ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியோடு. அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்க போறோம். இந்த பாடலை பற்றி சொல்லணும்னா, இந்த திரைப்படம் வந்த காலப்பகுதியில 1987 இந்த திரைப்படம் வந்தது. இந்த திரைப்படம் தயாரிப்புல இருந்த போதா இருக்கட்டும், இந்த திரைப்படம் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து இந்த திரைப்படம் மீதான எதிர்பார்ப்பு, இந்த திரைப்படம் வந்ததுக்கு பிறகு இன்றளவும் இந்த திரைப்படம் பற்றி பேசப்படும் விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. குறிப்பாக இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்துல வெளியாகிய ஒரு திரைப்படம் தான் முதல் மரியாதை. இந்த திரைப்படத்துல இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்கிறார் அப்படின்ற விஷயமே ஒரு மிகவும் சிறப்பான விஷயமாக இருந்தது. ஏன்னா பாரதி ராஜா அவர்கள் ஒரு இளம் இயக்குனராக தமிழ் சினிமாவுக்குள்ள நுழைந்த காலகட்டம் அது. அப்படி இருக்கும் பொழுது நடிகர் திலகம், அதாவது பல தசாப்தங்களாக நடிகர் திலகம் அப்படின்ற பெயரோடு நடிப்பினுடைய அனைத்து பரிணாமங்களையுமே பார்த்து அதுல கைதேர்ந்த ஒரு நடிகரான சிவாஜி கணேசன் அவர்களை இந்த இளம் இயக்குனர் எப்படி இயக்க போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலையும் இருக்கும்போது முதல் மரியாதை அப்படின்ற ஒரு திரைப்படம் முற்றிலும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு கதைக்களத்தோடு வெளியாகி இருந்தது. இந்த திரைப்படத்துல இந்த கதை, நடிப்பு, இவை எல்லாமே எப்படியான ஒரு சிறப்பான விஷயங்களாக அமைந்திருந்ததோ அதே போல இந்த திரைப்படத்தினுடைய இசையும் மிகவும் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறியிருந்தது. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில மண்மனம் மாறாது திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு இணைந்து இளம் நடிகை ராதா இவங்க எல்லாம் நடிக்கும் பொழுது அந்த திரைப்படத்தினுடைய பாடல் காட்சிகள் எப்படியாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சாலே இன்னும் சிறப்பானதாக இருக்கும். இப்போ நம்ம ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியில கேட்க போற பாடல் இதுதான். வாங்க கேட்டு வருவோம்.

0: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
5: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு?
6: கிடைக்கும்
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
8: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
9: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
8: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
9: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581 Rue Gentilhomme East, Montreal, Fabry Metro-க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில் மொன்றுகளில்.
6: ஐத்தமிழ் அலைகள் ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியோடு இவ்வளவு நேரமே சந்தோஷமாக எல்லோருமே இணைந்திருப்பீங்க. நிறைய உங்களுடைய மனதுக்கு பிடித்த உங்களுடைய பழைய ஞாபகங்களை மீற்ற பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க. உங்களுடைய மனம் இன்னும் கொஞ்சம் இதமாக மாறியிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நானும் ராகம் தேடும் பல்லவி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. தொடர்ந்து ஐத்தமிழோடு இணைந்திருங்க. உங்களை மகிழ்விக்கிற மாதிரியான நிகழ்ச்சிகள் மற்றும் பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களோடுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சந்திக்கும் வரைக்கும் இப்போ இந்த நொடி இந்த தருணம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும். நான் உங்கள் நிஷாந்த் ஜா. நன்றி, வணக்கம்.

தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: Stay tuned to iTamil FM 102.9.
1: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat thayerthe.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
3: குறி வெச்சா ஏற விழணும்.

காற்றலையின் காதலனாய். தமிழ் FM 102.1.

தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: Ekamma, ekachakamma, wanna ganda heartbeat thayerthe.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
3: குறி வெச்சா ஏற விழணும்.